நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானிலையம் சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 3ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை. எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

நாளொரு குரல். புறத்துறுப்பு எல்லாம் ஏவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பிலாவிற்கு. அன்புடைமை எனும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள குரலின் பொருள், உடம்பின் அகத்துறுப்பாகிய அன்பு இல்லாதவர்க்கு உடம்பின் புறத்துறுப்புகள் எல்லாம் என்ன பயன் செய்யும்?

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹே மேன், உன்னால எங்க வீட்ல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற?
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் விடுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க வணக்கம் மக்களே.
4: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
5: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
6: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
5: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
7: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
8: நம்ம நாட்டாம 9 பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
9: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
10: அப்படியே பேசிட்டாலும்
8: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
11: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
9: என்ன சொல்ற, 10 யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
8: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
9: என்ன, 10 என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
11: டாட்டா
9: சொல்றாங்க,
11: டெய்லி காலையில 10 நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட் செட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
9: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் எஃப்எம் ரெயின்போக்கு.

இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நேயர்கள் கேட்கவிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 6:00 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உடலுக்கான செய்திகள். இதில் சிறுதானிய பயிர்களின் கம்பு சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தாசந்தகுமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாசன் முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவம் தொடர்ச்சி. வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். 7:02 புதுவை புதுமை செய்திமலர். 7:25 நலமாய் வாழ, உயரத்த அழுத்தத்தால் உறுப்புகளில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை.

பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் மற்றும் 8:30 முதல் 8:58 வரையிலும் நம்ம புதுவை நேரில் இணைகிறார் ஆர்ஜே பூஜா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

9:02 இணையவழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி 12 மணி முதல் 10:32 மணி வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கேட் செட் கோ கேம் ஷோ. 10:32 மணி முதல் 10:58 மணி வரை கேட் செட் கோ கேம் ஷோ. 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அன்று செய்ய கேட்கலாம். 12:02 பேசுங்க தொழா தொலைபேசி வழி நேரலை. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதி மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ். நான்கு மணி முதல் 4:30 மணி வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் காட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 4:30 மணி முதல் 5 மணி வரை காட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர்ஜே சீனு. ஆறு 6:20 மணி முதல் 7 மணி வரையிலும் 7:02 மணி முதல் 7:15 மணி வரையிலும் மற்றும் 7:25 மணி முதல் 7:30 மணி வரையிலும் மனமுருமுதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 7:30 மணி முதல் 8 மணி வரை அமன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மனமுருமுதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். இரவு 9:15 முதல் 10:30 மணி வரை தேன் சிந்துதை வானம். மணிக்கு பிரசாத் பாரதியின் முன்னாள் துணை தலைமை இயக்குநர் மிதாலி சட்டர்ஜி அவர்கள் பங்கேற்கும் தி ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி 8 மணி 9 மணி 10 மணி 10:58 மணி 12 மணி 1 மணி இரவு 7 மணி மற்றும் 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 மதியம் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். நேயர்கள் இதுவரை கேட்டது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு. நேயர்கள் கேட்கவிருப்பது 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 மணி முதல் 8:15 மணி வரையிலும் 8:30 மணி முதல் 8:45 மணி வரையிலும் தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை பாக்கம் பி வி ராதாகிருஷ்ணன் குழுவினரின் நாதஸ்வர இசை பி ரமேஷ் அவர்களின் தவில். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை திருப்பனந்தா எஸ் முத்து கந்தசாமி அவர்கள் பாடிய அப்பர்

திருக்குறுந்தொகை 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், தொலைபேசி வழி நேர்விருப்பம். 2:15 என்றும் இணைவை. 2:40 தாளத்தரங்கம். தொல்லாமூர் எம் ராஜாராம் அவர்கள் தவில். மிஸ்ராபு தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். மூன்று 30 சங்கீத சாரல், டி எம் கிருஷ்ணா அவர்களின் பாட்டு. 4 மணிக்கு நாடகம், பொன்னியின் காவலன் நாடகம். எழுதியவர் கொற்றவன் அவர்கள். நடிப்பு இளங்கோ குமணன், இஎம்எஸ் முரளி, கே பி குமார், பி ஆர் துரை, வி ராஜேந்திரன், கே ஆர் அனுராதா ஜெயந்தி, சசிகுமார், இ வில்சன், எல் மோகன் ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு சென்னை வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். மாலை 5 மணிக்கு கிராமிய தென்றல். கே காசியம்மாள் குழுவினர் வழங்கும் கும்மி பாடல்கள் நிறைவு பகுதி. 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பெருந்தலைவர் காமராஜர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6 மணி முதல் 6:10 வரை திரை இசை. மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். இதில் கம்பு சாகுபடி முறைகள் குறித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வி நல்லாளம் உழவர் பி விஸ்வநாதன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாசன் முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல். அதனைத் தொடர்ந்து பணிச்செய்தி. 8:00 முதல் 8:55 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 ரவிவாசிரி அகில பாரதிய சங்கீத சபா. பண்டிட் ஹராசங்கர் பட்டாச்சாரியா அவர்களின் சித்தார் இசை. படைப்பு ஆகாஷ்வாணி கொல்கத்தா டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 புதுவை வானொலியின் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சியாகவும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் மற்றும் காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 8:10, 10:58, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில். இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். திருப்பாத்திரிப்புலூர் அருள்மிகு பெரிய நாயகி அம்மை அருள்மிகு பாடலீஸ்வரர் திருக்கோவில் வைகாசி பெருவிழாவில் இன்று காலை பல்லக்குகளில் பஞ்சமூர்த்திகள் விதி உலா. இரவு 9:30 பூத வாகனங்களில் பஞ்சமூர்த்திகள் விதி உலா நடைபெறும். நேர்களை இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாக.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
2: இன்று நாம் பேசப்போவது மனித வாழ்வின் மிக பழமையான தேடல் பற்றி. அந்த தேடல் என்ன? இன்பம், நிலையான இன்பம். உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் இன்பம் தேடுகின்றான். காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை உண்பதிலும் உறங்குவதிலும் பணம் தேடுவதிலும் பெயர் தேடுவதிலும் என எல்லாவற்றிலும் மனிதன் தேடுவது இன்பத்தையே. ஆனால் கிடைக்கிறதா? சிறிது நேரம் கிடைக்கிறது, ஆனால் நிலைக்கிறதா? இல்லை. இதையே நம் பாரதியார் தன் கட்டுரையில் எத்தனை அழகாக சொல்கின்றார். தூங்கையில் வாங்குகிற மூச்சு அது சுழிமாறி போனாலும் போச்சு, தூக்கத்தில் கூட வாங்குகிற மூச்சு நம் கட்டுப்பாட்டில் இல்லை. அப்படி இருக்க வெளி இன்பம் நிலைக்கும் என்று நம்புவது எப்படி சாத்தியம்? இதை நாம்

0: அனுபவத்தில் உணர்கிறோம் அல்லவா? புதிய வீடு வாங்கும் போது மகிழ்ச்சி, சில மாதங்களில் பழைய வீடாகி விடுகின்றது. புதிய பதவி கிடைக்கும் போது பெருமிதம், சில நாட்களில் சுமையாகி விடுகின்றது. ஏன் இப்படி நடக்கிறது? ஏனென்றால் நாம் தேடும் இடத்தில் நிலையான இன்பம் இல்லை என்பதே உண்மை. இங்கே பாரதியார் திருக்குறளை எடுத்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்கின்றார். இன்சொல் இனிதீன்றல் ஈன்பான் எவன்கொளோ, வன்சொல் வழங்குவது ஏன்? இன்சொல் எவ்வளவு இன்பம் தருகின்றது? அப்படி இருக்க கடுஞ்சொல் பேசுவது ஏன்? யோசியுங்கள். காலையில் யாரோ ஒருவர் இனிமையாக பேசினால் நாள் முழுவதும் மனம் மலர்ந்திருக்கும். கோபமான வார்த்தை கேட்டால் நாள் முழுவதும் மனம் கனத்திருக்கும். ஒரு வார்த்தையின் சக்தி எவ்வளவு பெரியது? கோபம் எங்கிருந்து வருகிறது? இன்பம் தேடுகின்றோம், கிடைக்கவில்லை என்றால் கோபப்படுகின்றோம். கோபத்தில் கடுஞ்சொல் பேசுகின்றோம். உறவுகள் சிதைகின்றன. இன்பம் இன்னும் கிடைக்காமல் போகிறது. இது ஒரு தீய சுழற்சி. இதை உடைக்க ஒரே வழி இன்சொல். பாரதியார் தாய்மானவர் சொல்வதை கூறுகின்றார். உண்மையான இன்பம் வெளியே இல்லை, உள்ளே இருக்கிறது என்று. அந்த உள் இன்பத்தை அடைய ஒரே வழி காக்க நின்னருட்காட்டியல்லால் ஒரு போக்கில்லையே. இறைவனின் அருள் காட்டும் வழியில் போனால் மட்டுமே நிலையான இன்பம் கிட்டும். இங்கே அருள் என்பது வெறும் கோயில் செல்வது மட்டுமல்ல, அன்பு செலுத்துவது, பிறருக்கு உதவுவது, இன்சொல் பேசுவது, மனசாட்சிக்கேற்ப வாழ்வது, இவையெல்லாம் அருளின் வெளிப்பாடுகளே. இன்று நம் சமுதாயத்தில் என்ன நடக்கின்றது? மனிதர்கள் இன்பம் தேடி ஓடுகிறார்கள். செல்போன், சமூக வலைத்தளம், பணம், புகழ் எல்லாவற்றிலும் தேடுகிறார்கள். சற்று கிடைக்கிறது, ஆனால் பின்னர் வெறுமை மட்டுமே மிஞ்சுகிறது. ஏனென்றால் நாம் அமிர்தத்தை வேண்டாத இடத்தில் தேடுகின்றோம். பாரதியார் கூறுவது போல தாய்மானவர் காட்டும் வழி எளிமையானது. இறையருள் காட்டும் பாதையில் சென்று கடமையை பொறுப்புடன் செய்தால் நிலையான மகிழ்ச்சி கிடைக்கும். முதலில் உள்ளே திரும்புங்கள். ஒரு நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். உங்கள் மூச்சை உணருங்கள். நிதானமாக உங்களுக்குள்ளே யோசியுங்கள். இரண்டாவது, இன்சொல் பேசுங்கள். குடும்பத்தினரிடம், நண்பர்களிடம், அயலாரிடம் ஒரு அன்பான வார்த்தை பேசுங்கள். பாரதியார் சொல்கின்றார், கோபம் பிறரை எரிக்காது, நம்மையே எரிக்கும். மூன்றாவது, எதிர்பாராமல் கொடுங்கள். ஒரு சிறு உதவி, ஒரு புன்னகை, ஒரு ஆறுதல், இவை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்குள் இன்பம் வருகின்றது. அது நிலைக்கும் இன்பம். பாரதியார் மட்டுமல்ல, வள்ளுவரும் சொன்னார், இன்பம் விளையான் வினை விளைவான் தன்னேர்மை நன்பினும் வேண்டப்படும். தனக்கு மட்டும் சுகம், ஓய்வு, மகிழ்ச்சி வேண்டுமென்று நினைக்காமல் செய்ய வேண்டிய கடமை மற்றும் பொறுப்பை முதலில் நினைத்து பிறரை நினைத்து செயல்படுபவன் உயர்ந்தவன். அத்தகைய மனிதன் நேர்மையும் உழைப்பும் கொண்டவனாக இருப்பதால் நண்பர்களாலும் சமூகத்தாலும் மதிக்கப்படுவான். அதுவே தாய்மானவர் காட்டும் நிலையான இன்பத்தின் வழி. அதுவே பாரதியார் காட்டும் இன்சொல்லின் வழி. இன்சொல்லும் பொறுப்புணர்ந்து கடமையை சரிவர செய்வதே நிலையான இன்பத்தை அனுபவிக்க வழிவகுக்கும். அமிர்தம் தேட வெளியே போக வேண்டாம், அது உங்கள் உள்ளேயே இருக்கின்றது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானிலையம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 6:15:05. உங்கள் இல்லங்களோறும் பக்தி பாடல் ஒலிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடலை பாடியவர் TL மகாராஜன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள் 10 நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 6:35. நேர்கள் கேட்கவிருப்பது உடவுக்கான செய்திகள். இதில் சிறுதானிய பயிர்களில் கம்பு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாசன் முருகன்.

0: ரெண்டு நாளுக்கு முன்னாடி பெஞ்ச மழையில கிணறு, குளம், குட்டை, வாய்க்காலில எல்லாம் நிரம்பி இருக்கு. வெயிலுக்கு முன்னால காலையிலேயே ஏத்தம் இறைச்சிடுவோம். நிலத்தில் உள்ள பயிர்களில எல்லாம் நீர் பாஞ்சு வானம் பார்த்த பூமி தாயே, அம்மா இந்த போகம் நெல்லு அமோக விளைச்சல் ஆகணும் தாயே.
1: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து,
2: காதமுத்தா, ஓப்பா ஓப்பா ஓப்பா,
1: எப்பா ஏத்தம் இறக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டிட்டு வாப்பா, உனக்கு ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கேன்.
2: அப்படியா? இதோ வரம்பா வரம்பா வரம்பா, இந்த கீழே இறங்கி வரம்பா.
0: சொல்லு கருத்தமுத்த, என்ன விசேஷம்?
1: கருத்தமுத்து, காலையிலே என் வீட்டுல

0: கம்பம் கூழ் தயார் பண்ணாங்க.
1: அப்படியா?
0: சரி, உன்னை விட்டுட்டு நான் எண்ணெய் குடிச்சிருக்கேன், அதான் உனக்கும் சேர்த்து தூக்கு சட்டியில எடுத்துட்டு வந்துட்டேன்.
1: ஓ பரவாயில்ல.
0: வழியில விசாரிச்சேன், நீ ஏத்தம் இறச்சிட்டு இருக்கதா சொன்னாங்க, அதான் நேரம் இங்கே வந்துட்டேன்ப்பா.
1: ஆமாங்க அதமுத்து, நல்ல மழை, கிணறு ரொம்ப இருந்தது, நிலத்துக்கு தண்ணிய பாய்ச்சலன்னு அதான் காலையில வந்துட்டேன் ஏத்தம் இறக்க.
0: சரிப்பா சரிப்பா, பாப்பா அப்படி அந்த மரத்தடியில போய் உட்காருவோம்.
1: சரி சரி சரி சரி.
0: இந்த பக்கத்தமுத்து, இந்த தூக்கு சட்டில இருக்குது உனக்கு தான்.
1: சரி,
0: இதுல நான் வச்சிருக்கேன் பாரு. எனக்கு பிறண்ட துவையல் இருக்குப்பா.
1: அப்படியா?
0: ஆமாப்பா, பிறண்ட துவையல் இந்த கம்பம் கூழுக்கு சூப்பரா இருக்கும்பா.
1: ஓ சரி சரி
0: சரி கார்த்தமுத்த, இப்ப நம்ம சாப்பிடுவோம்.
1: சரி கார்த்தமுத்த, இந்த பச்சை மிளகா நம்ம செடியில இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல.
0: எனக்கு ஒரு பச்சை மிளகா பறிச்சு கொடுப்பா.
1: சரி சரி சரி, நாட்டு பச்சை மிளகா தான் நல்லா இருக்கும்.
0: சரிப்பா சரிப்பா.
1: அருமையா அமிர்தம் போல இருக்குதுப்பா கம்பம் கூழ.
0: ஆமாங்க கருத்தமுத்து, கூழெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா கம்பு வேலை தான்ப்பா ஏறி போச்சு.
1: ஆமா கருத்தமுத்த, ஐநா சபையில சர்வதேச சிறுதானிய ஆண்டு 2023 அறிவிச்சாங்கன்னு டிவில எல்லாம் பார்த்தேன். நம்ம இந்தியா தான் அது கூட சிபாரிசு செஞ்சதுன்னு கேள்விப்பட்டோம்ப்பா.
0: ஆமாப்பா, அதுல இருந்து நாட்டுல இந்த சிறுதானியத்தை சாப்பிடறவங்க எண்ணிக்கை அதிகமா போயிடுச்சு, வேலையும் அதிகமா போயிடுச்சுப்பா.
1: முன்னெல்லாம் கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும், இப்பதான் தென கம்பு கேழ்வரெல்லாம் விலை ஏறி போச்சுன்னு கேள்விப்பட்டேன்.
0: ஆமாப்பா கருத்தமுத்த, நீ என்னென்னமோ விவசாயம் பண்ற.
1: ஆமா,
0: இந்த சிறுதானிய விவசாயத்துல கொஞ்சம் இறங்க கூடாத நீ.
1: ஆமா கருத்தமுத்த, இப்பதான் விலை ஏத்திட்டாங்களா, சிறுதானியங்கள் விக்கிற விலைக்கு நான் பயிர் பண்ணி நல்ல லாபம் கண்டுபிடிக்கலாமல்ல.
0: ஆமாப்பா,
1: அப்ப இந்த பயிரிடும் முறைகளை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லு கருத்தமுத்த.
0: சரிப்பா, அந்த கம்பை பத்தி முதல்ல சொல்றேன்ப்பா.
1: சரி சரி.
0: ஏன்னா கம்பு தரும் தெம்புபாங்க, அந்த அளவுக்கு நமக்கு சத்து கொடுக்க கூடியது இந்த கம்பு.
1: வேற என்னென்ன சத்து எல்லாம் இருக்குது?
0: ஏப்பா, கம்புல மற்ற தானியத்தை விட அதிகமா புரத சத்து
1: இருக்குதான்.
0: அமினோ அமிலம்னு நமக்கு சத்து தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதுல அதிகமா இருக்குதான். அதனால கம்பு வந்து நாம பயிர் பண்ணலாம்ப்பா. நீ முதல்ல ஆரம்பி, இது வந்து மானாவாரியிலையும் பண்ணலாம், எறவையிலையும் பண்ணலாம். கம்புக்கு இப்ப வீரிய ஒட்டு ரகங்கள்லாம் நிறைய வந்துருச்சுப்பா.
1: அப்படியா?
0: ஆமாப்பா.
1: இப்ப அந்த ரகங்கள்லாம் பத்தி சொல்ல.
0: கோயம்புத்தூர்ல நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அவங்க நிறைய ரகத்தெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. அதுல கம்பு CU9 அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு, நல்ல விளைச்சல் கொடுக்குதான். எறவையில சராசரியா ஒரு ஹெக்டருக்கு 2865 கிலோ விளைச்சல்
1: கொடுக்குதான்.
0: ஆமாப்பா, தண்ணி இல்லாம மானாவரியா விளையுது இல்லையா, அதுலயே 1950 கிலோ விளைச்சல் கொடுக்குதான்ப்பா. ஆமாப்பா, இந்த ரகம் அடி சாம்பல் நோய்க்கும் நல்ல எதிர்ப்பு திறனோட இருக்குதான். 80-85 நாள்ல முதிர்ச்சி அடையும் தன்மை கொண்டது, அதனால இந்த பயிரை பண்ணலாம். இது போக இன்னொரு ரகம் இருக்குப்பா.
1: அப்படியா? சொல்லு சொல்லு.
0: கம்பு வீரிய ஒட்டு CU9 அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு. இந்த ரகம் 2011 வெளியிட்டு இருக்காங்க, இதே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். இரவையில சராசரியா ஒரு ஹெக்டருக்கு 3728 கிலோ மகசூல் கொடுக்குதாம்ப்பா. மானாவாரியிலேயே 2707 கிலோ கொடுக்குதாம்ப்பா.
1: நல்ல மகசூல் தான்.
0: ஆமாப்பா, குறுகிய காலத்திலயும் இருக்குது, வயசு பத்தம்னா ஒரு 70-75 நாள் தான்ப்பா. நல்ல நமக்கு பலன் கொடுக்க கூடியதுப்பா. துரு நோய்க்கு, அடி சாம்பல் நோய்க்கு இதுக்கெல்லாம் நல்ல எதிர்ப்பு திறனோட இருக்குது. இது போக நல்ல இரும்பு சக்தி, அப்புறம் நெருக்கமான மணி, இதெல்லாம் இந்த ரகத்தோட ஸ்பெஷல்ப்பா. அது போக கம்பு CU10 ஒரு ரகம் இருக்குப்பா, இதுவும் நல்ல விளைச்சல் கொடுக்குது. மானாவாரியில இந்த ரகம் வந்து 2923 கிலோ விளைச்சல் கொடுத்துருக்குதான்ப்பா. அதிக தூர் பிடிக்கும் தன்மை இருக்குது, திடமான தானிய மணிகள் கொண்டதுப்பா இந்த கம்பு CU10 அப்படிங்கிற ரகம்.
1: கத்துமுதா, நீ இவ்வளவு ரகங்களை சொன்ன, எந்த ரகம் பயிரிட்டு அதிக லாபம் கிடைக்கும் அதையும் சொல்றான்.
0: கம்பு வீரிய ஒட்டு CU9 ரகம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஹெக்டருக்கு 2728 கிலோனா அதுதான் நமக்கு அதிகம். அந்த ரகம் வந்து 70-75 நாள் வயசு தான்ப்பா.
1: ஓஹோ,
0: தாராளமா நீ அதை வாங்கி பயிர் பண்ணலாம்.
1: இது கம்பு வீரிய ஒட்டு CU9.
0: ஆமாப்பா, இந்த ரகம் நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம்ப்பா.
1: சரி சரி சரி. காதமுத்த, கம்பு பயிரிடக்கூடிய அந்த பருவம், விதை அளவு, விதை நேர்த்து இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லலாம்.
0: ஜூன் ஜூலை மாசத்துல பயிரிடுவதற்கு ஏற்ற பருவம். ரகங்களை வந்து மானாவாரியில ஆடிப்பட்டம் புரட்டாசி அதுலயும் பண்ணலாம், இரவையில மாசிப்பட்டம் சித்திரப்பட்டத்திலயும் பண்ணலாம்ப்பா. விதை அளவு கேட்ட இல்லையா, ஒரு ஹெக்டருக்கு 5 கிலோ விதை தேவைப்படுதுப்பா. ஆமா, விதைப்பு முறைய பொறுத்து விதை அளவு கொஞ்சம் மாறுபடுது. சால் விதைப்பு தான் பரவலா செய்யறாங்க.

0: விதை நேர்த்தி பண்றதும் ரொம்ப முக்கியம்ப்பா.
1: ஆஹா.
0: ஏன்னா 1 கிலோ விதை கூட மெட்டலாக்சில் 6 கிராம் அப்படிங்கிற விகிதத்துல விதைப்பதற்கு 24 மணி நேரத்துக்கு முன்னதாக விதை நேர்த்தி செய்யணும்.
1: ஓஹோ,
0: வேற என்ன உனக்கு தெரிஞ்சுக்கணும் இதுல?
1: ஒரு அளவு பத்தி சொல்லு காந்தமுத்த.
0: ஒண்ணு இல்லப்பா, மானாவாரி அப்படின்னா தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இதை வந்து 1.5 கிலோ, 40 கிலோ, 20 கிலோ இந்த அளவுல வச்சுக்கணும்பா. இதே நம்ம யூரியா, சூப்பர் பாஸ்பேட், பொட்டாசு அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா 27 கிலோ யூரியா, சூப்பர் பாஸ்பேட்டு 250 கிலோ, பொட்டாஷு 32 கிலோ,
1: அதாவது ஹெக்டேருக்கு.
0: ஆமா, இதெல்லாம் வந்து மானாவரிக்கு. எறவைன்னு பார்த்தோம்னா 1 ஹெக்டேருக்கு தழை, மணி, சாம்பல் சத்து வந்து 12.5 கிலோ தழைச்சத்து, 80 கிலோ மணிச்சத்து, சாம்பல் சத்து 40 கிலோ. எறவைனா இந்த தழைச்சத்தை மட்டும் 2-3 தடவையா நம்ம பிரிச்சு போடலாம், மற்றபடி மணிச்சத்தையும் சாம்பல் சத்தையும் அடியுரமாவே போட்டுக்கலாம்ப்பா.
1: ஓ சரி, இந்த களை நீர் நிர்வாகம் அதை பத்தி சொல்லுங்க. அது முத
0: களை வந்து 15-30வது நாள்

0: பன்னெண்டரை கிலோ, 40 கிலோ, 20 கிலோ, இந்த அளவில் வச்சுக்கணும்ப்பா.
1: ஓஹோ,
0: இதே நம்ம யூரியா, சூப்பர் பாஸ்பேட், பொட்டாசு அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா 27 கிலோ யூரியா, சூப்பர் பாஸ்பேட்டு 250 கிலோ, பொட்டாஷு 32 கிலோ.
1: அதாவது ஹெக்டருக்கு.
0: ஆமாம், இதெல்லாம் வந்து மானாவரைக்கு. எரவைன்னு பார்த்தோம்னா ஒரு ஹெக்டருக்கு தழை மணி சாம்பல் சத்து வந்து 12.5 கிலோ தழைச்சத்து, 80 கிலோ மணிச்சத்து, சாம்பல் சத்து 40 கிலோ. எரவைனா இந்த தழைச்சத்தை மட்டும் ஒரு 2-3 தடவையாக நம்ம பிரித்து போடலாம், மற்றபடி மணிச்சத்தையும் சாம்பல் சத்தையும் அடியுரமாகவே போட்டுக்கலாம்ப்பா.
1: ஓ சரி, இந்த களை நீர் நிர்வாகம் அதை அதை பற்றி சொல்லுங்க. அது முத
0: களை வந்து ஒரு 15-30 நாள் இப்படி நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு கை களையாக எடுத்துக்கிறது நல்லது.
1: சரி சரி.
0: தண்ணி பாசனம் கூட ஒரு 7 நாள்லேருந்து 10 நாளைக்கு ஒரு முறை தண்ணி பாசிக்கணும்ப்பா.
1: கது முத, பயிர் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், அதனால் இந்த நோயெல்லாம் எதனா தாக்குமா?
0: பொதுவா சிறுதானியத்துல அதிகமா ஒண்ணு நோய் தாக்குறது இல்ல, பூச்சி தாக்குதல் இருக்காது.
1: காத்தமுத்தா எல்லாத்தையும் சொல்லிட்டா, முக்கியமா அறுவடை பண்ணணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா.
0: இலை வந்து மஞ்சள் நிறமா மாறி அப்படியே காஞ்ச தோற்றத்துல இருக்குதுன்னா அறுவடைக்கு நம்ம கம்பு தயாராயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். கம்பு வந்து உன் நிலத்துக்கு ஏத்த பயிர் கத்தமுத்த.
1: ஆமா கத்தமுத்த,
0: நீ தாராளமா செய்யலாம்.
1: சரி சரி.
0: இனி கம்புடைய பயன்பாடு கூடிக்கிட்டே இருக்குது.
1: ஆமா ஆமா ஆமா.
0: அதனால விலை நல்லா உயர்ந்துகிட்டே இருக்குது. நமக்கு பலனுள்ள வகையில மகசூல் கொடுத்து உன்னை ஓஹோன்னு ஆக்கும்பா இந்த கம்பு.
1: நீ சொல்ற மாதிரியே முன்னெல்லாம் இந்த சிறுதானியங்கள் சாப்பிடுறவங்களுடைய எண்ணிக்கை குறைவா இருந்தது, எல்லாம் சிறுதானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.
0: ஆமாப்பா.
1: அதனால நம்பி பயிரில் நம்பதுவா.
0: நீ கம்பு பயிரிட்ட உடனே முத முட்டையும் எனக்கு கொடு, நான் இதே மாதிரி கம்பம் கூட உனக்கு செஞ்சுட்டு வந்து கொடுக்குறேன்.
1: சரி காது முத்த, முட்டை உனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு படி அம்மனுக்கு படைச்சிட்டு உனக்கு கொடுக்குறான்.
0: சரிப்பா சரிப்பா, சாமிக்கு படைச்சிட்டு தானே நம்ம சாப்பிடுறது நம்ம பழக்கம்.
1: ஆமா
0: சரி காது முத்த, அப்ப நான் கவனிட்டுமா?
1: சரி சரி, பார்த்து போயிட்டு வாப்பா, நான் மீதி ஏத்தம் இறச்சிட்டு வந்துடுறேன்.
0: சரிப்பா சரிப்பா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்கான செய்திகள். இதில் சிறுதானிய பயிர்களில் கம்பு சாகுபடி கொடுத்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் பங்கேற்றோர் காத்துமுத்தாக மயிலாடுதுறை தாசந்தகுமார், கருத்துமுத்தாக ஸ்ரீனிவாசன் முருகன் ஆகியோர்.

0: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
1: என்னடா சொல்ற?
0: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
1: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல.
3: நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபெடரேஷன் கோப்பை தடகள போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, தகவல் தொடர்பு, கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும்

0: சூழல் உட்பட சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஷீரடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாதுகாப்பு சாதனங்களின் ஏற்றுமதி படிப்படியாக அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் தனியார் துறையின் பங்களிப்பு 50% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். 5000 மேற்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களின் உற்பத்தி உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள், உற்பத்தி திறன் மற்றும் தொழில்துறை உட்கட்டமைப்பு வசதிகள் போன்றவை நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி விவசாயிகளுடன் கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுவதற்கு அவர்களுடன் இணைந்து செயல்பட உள்ளதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் செயல்பாடுகள் குறித்து கடந்த சில நாட்களாக ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். எம்மதமும் சம்மதம் என்ற அடிப்படையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச் செயல்களை தடுப்பதற்கான உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு போதுமான பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரி பணிமனையில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட அவர், பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் கலந்துரையாடினார். அரசு பேருந்துகளை செம்மையாக பராமரித்து இயக்குவதற்கும் பயணத்தின் போது ஏற்படும் இடர்பாடுகளை களைவதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். பேருந்து போக்குவரத்து தொடர்பாக மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வக்ஃபு வாரிய சொத்துக்கள் கணக்கெடுக்கும் பணிகளை செம்மைப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை அமையும் என்று கூறினார். சிறுபான்மையின மக்களின் நலன்கள் மற்றும் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு ஷாஜஹான் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பணப்பாக்கம், துறவி உள்ளிட்ட கிராமங்களில் குண்டுமல்லி பயிரிடப்பட்டு வருகிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரமாக இருந்த குண்டுமல்லி சாகுபடி, பூச்சிகளால் ஏற்படும் பாதிப்பு மற்றும் விலை குறைவு போன்ற காரணங்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
2: குண்டுமல்லி விவசாயம் செஞ்சிருக்கிறோம். இந்த குண்டுமல்லி வந்து 3 ஒரு முறை மருந்து அடிப்போம். அடுத்தது வந்து களை மற்றது உரம் எல்லாம் போட்டு நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வந்து மார்க்கெட்ல வந்து 200-250 தான் அதெல்லாம் போயிட்டு இருக்குது. ஆனா இதே மார்க்கெட்ல அவங்க வீட்டு விற்பனை செய்யறவங்க வந்து 500-600 அளவுக்கு விற்பனை பண்றாங்க. நாங்க விவசாயத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து நஷ்டம் தான் ஏற்படுது. இப்போ எல்லாம் வந்து அரசே கொள்முதல் செஞ்சு விலையை நிர்ணயிச்சு விற்பனை செய்யற மாதிரி பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். நாங்க இப்ப வந்து 1 கணக்குல பயிரிட்ட மல்லிகைப்பூ வந்து இப்ப வந்து 10-15 சென்ட் அதான் விவசாயம் பண்றோம். இடைத்தரகர் தான் வந்து அதிகமா லாபத்தை சம்பாதிக்கிறாங்க. விவசாயிகளுக்கு எங்களுக்கு கிடைக்கல. ஆனாலும் அரசு இதை கொள்முதல் செஞ்சு எங்களுக்கு விற்பனை செய்யற மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 19 மாவட்டங்கள்

0: ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த நான்கு நாட்களுக்கு பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் திரு இட்டமர் பென் பிரெஞ்சு எல்லைக்குள் நுழைவதற்கு பிரான்ஸ் தடை விதித்துள்ளது. பங்களாதேஷில் தட்டமை பாதிப்பு காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். மகாராஷ்டிர மாநிலம் தானே மாவட்டத்தில் டோம்பிவேல் பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 7 பெண்கள் உட்பட நைஜீரியாவைச் சேர்ந்த 24 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ராணுவம் மற்றும் அது சார்ந்த தொழில்நுட்ப ஒத்துழைப்பு குறித்தும் இந்திய ரஷ்ய நாடுகளின் துணை பணிக்குழுவின் ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. நாட்டின் குளிர்ந்த நீரில் மேற்கொள்ளப்படும் மீன் உற்பத்தி 7000 டன்னாக அதிகரித்துள்ளது. உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய சாய கழிவுகளை வெளியேற்றும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வி கே ராஜீவ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் அவ்வைநகர் பகுதியில் தேனீக்கள் கொட்டியதில் ஒருவர் உயிரிழந்தார். செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற காமாட்சி அம்மன் கோவிலில் வைகாசி மாத வளர்ப்பிறை அஷ்டமி தினத்தையொட்டி 1008 தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபட்டனர். விளையாட்டுச் செய்திகள். பெடரேஷன் கோப்பை சாம்பியன் போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ராஞ்சியில் நடைபெற்ற ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் 10.9 வினாடிகளில் இலக்கை எட்டி புதிய தேசிய சாதனை படைத்துள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ் மற்றும் சாகர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். வியட்நாமின் டான் நாங் நகரில் நடைபெற்ற போட்டியில் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் சூரஜ் வசிஷ்டும் 67 கிலோ இடைப்பிரிவில் சாகர் சிங்கும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்தது. 197 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இன்று நடைபெறும் மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெடரேஷன் கோப்பை தடகள போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியம் FM ரெயின்போ புதுவை 102.8.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவம் தொடர்ச்சியினை கேட்கலாம். வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள்.
3: இந்த காலநிலை மாற்றத்திற்கு முக்கிய காரணமான பசுமை இல்ல வாயுக்கள் வெளியேற்றம் என்பது மனித செயல்பாடுகளால் பெருமளவில் உண்டாகிறது. குறிப்பாக நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு போன்ற புதைப்படிவ எரிபொருட்களை எரிப்பதன் மூலம் கரியமில வாயு அதாவது கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் கலக்கிறது. அது மட்டுமின்றி காடுகள் அழித்தல், விவசாய முறைகள், தொழிற்சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆகியவற்றின் மூலமும் மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற பசுமை இல்ல வாயுக்கள் வெளியேற்றப்படுகின்றன. இந்த வாயுக்கள் பூமியின் வளிமண்டலத்தில் வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்வதால் புவி வெப்பமடைதல் தீவிரமடைகிறது. மேலும் ஓசோன் படலத்தில் ஓட்டைகளை உருவாக்கி புற ஊதாக்கதிர்கள் அதிக அளவில் பூமிக்கு வர வழிவகுக்கிறது. அதனால்

0: மனிதர்களுக்கு பலவிதத்தில் சரும வியாதிகள் வர காரணமாக அமைகிறது. காலநிலை மாற்றம் என்பது பூமியின் எதிர்காலத்திற்கே விடப்பட்டிருக்கும் ஒரு முக்கிய சவாலாக கருதப்படுகிறது. பூமியின் வெப்பநிலை அதிகரிப்பது, வழக்கமான காலநிலை அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுவது போன்ற கடுமையான விளைவுகளை இது ஏற்படுத்துகிறது. இதற்கு முக்கிய காரணம் பசுமை இல்ல வாயுக்களின் அதிகமான வெளியேற்றம் ஆகும். மனித செயல்பாடுகளால் வெளியிடப்படும் இந்த வாயுக்கள் வளிமண்டலத்தில் வெப்பத்தை உறிஞ்சி புவி வெப்பமடைதலை துரிதப்படுத்துகிறது. இது தீவிர வானிலை மாற்றங்கள், கடல் மட்டம் உயர்வு மற்றும் சுற்றுச்சூழல் சீரேடு போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது. மேலும் காலநிலை மாற்றத்தால் பருவமழை பொய்த்து போவது, அதிகப்படியான வெப்பம் மற்றும் வறட்சி போன்ற காரணங்களால் நீர் ஆதாரம் குறைந்து வருகிறது. மேலும் காலநிலை மாற்றத்தால் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அழிந்து வருவது சுற்றுச்சூழல் சமநிலையை பாதிக்கிறது. இதன் காரணமாக பல்லுயிர் இழப்பு ஏற்படுகிறது. பல்லுயிர் இழப்பு என்பது பூமியில் உள்ள பல்வேறு உயிரினங்கள், தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் அழிவு அல்லது குறைவதை குறிக்கிறது. காடுகள் அழிப்பு, மாசுபாடு மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற காரணிகளால் இது ஏற்படுகிறது. சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியத்தின் ஆய்வின்படி தற்போது 1 மில்லியனுக்கும் அதிகமான உயிரினங்கள் அழிவின் விளிம்பில் உள்ளன. இது உணவு சங்கிலி மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதற்கு உதாரணமாக தேனீக்களை எடுத்துக்கொள்ளலாம். நாம் எல்லோரும் அறிந்தது போல தேனீக்கள் பூக்களின் மகரந்த சேர்க்கையில் முக்கிய பங்காற்றுகின்றன. அவற்றின் எண்ணிக்கை காலநிலை மாற்றத்தால் கணிசமாக குறைந்து வருகிறது. இது விவசாய உற்பத்தியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்து சுற்றுச்சூழலில் மனித நடவடிக்கைகளின் தாக்கங்களை பார்த்தோமானால், மனித நடவடிக்கைகள் தான் சுற்றுச்சூழலின் இன்றைய சீர்கேட்டிற்கு முக்கிய காரணம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் சுற்றுச்சூழலில் ஏதேனும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவற்றில் சில முக்கிய தாக்கங்களை பார்த்தோமானால், தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகள் நீர் மற்றும் நிலத்தை மாசுபடுத்துகின்றன. வெளியேறும் புகை காற்று மாசுபாட்டை அதிகரிக்கிறது. வாகனங்களில் இருந்து வெளியேறும் புகை காற்று மாசுபாட்டின் முக்கிய காரணங்களில் ஒன்றாகும். விவசாயத்தை எடுத்துக்கொண்டால், அதிக விளைச்சலுக்காக பயன்படுத்தப்படும் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்துகின்றன. முறையாக அகற்றப்படாத குப்பைகள் நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்தி சுகாதார சீர்கேடுகளை உருவாக்குகின்றன. தேவையில்லாமல் பொருட்களை வாங்குவது மற்றும் அதிகப்படியான நுகர்வு இயற்கை வளங்களை சுரண்டுவதற்கு வழிவகுக்கிறது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவம் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வாசித்தவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
2: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவதில் நாட்டின் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நேற்று 19வது வேலைவாய்ப்பு முகாமை துவக்கி வைத்து காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பிரதமர் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். நாட்டின் உயரிய விருதுகளான பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்பட்டது. அதன்படி 5 பத்ம விபூஷன், 13 பத்ம பூஷன் மற்றும் 113 பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட உள்ளன. மகாராஷ்டிர மாநிலம் ஷீரடியில் உள்ள தொழிற்பேட்டையில் நிறுவப்பட்ட பீரங்கி ஷெல் உற்பத்தி ஆலையை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், தொழில்துறை அமைச்சர் திரு உதய் சமந்த், முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சவுகான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சீனாவின் ஷான்சி மாகாணத்தில் சுரங்க விபத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது எக்ஸ் தளப்பதிவில், காணாமல் போன அனைவரும் விரைவில் பாதுகாப்பாக மீட்கப்பட வேண்டும் என்றும், இந்த துயரமான நேரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மன வலிமையை பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் போதை தடுப்பு மற்றும் இரத்த தான முகாம் நேற்று நடைபெற்றது. அரசு பொது மருத்துவமனை மற்றும் காவல்துறை சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காவல்துறை தலைவர் திரு குமார் குஷ்வா, மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ரங்கநாதன், துணை மருத்துவ அதிகாரி டாக்டர் டயானா ஷீலா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருப்பது
2: புதுச்சேரி வானொலி நிலைய செய்தி பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரியில் நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் ஒத்துழைப்பு வழங்க பொதுமக்களுக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் விடுக்கும் வேண்டுகோள் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சமீபத்திய வெளிநாட்டு பயணத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஒப்பந்தங்களின் சிறப்பம்சங்கள் ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. புதுச்சேரியில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் முதற்கட்டமாக இணையதளம் மூலம் பொதுமக்கள் பங்கேற்கும் சுய கணக்கெடுப்பு பணிகளை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கடந்த 17 தொடக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்று ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள வீடியோ பதிவில் அவர் கூறுகையில்,
3: அன்பிற்குரிய புதுச்சேரி வாழ் சகோதர சகோதரிகளே, எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சிக்கும் திட்டம் உருவாக்கவும் மிகவும் அடிப்படையானது. ஒரு நாட்டில் எத்தனை மக்கள் வாழ்கிறார்கள், அவர்களுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, வீட்டு வசதி, சமூக பொருளாதார முன்னேற்றம் போன்ற தகவல்களை அரசு துல்லியமாக அறிந்து கொள்ள உதவும் மிகப்பெரிய ஜனநாயக நடவடிக்கை. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்திய அரசு நவீன தொழில்நுட்ப வசதியோடு செல்ஃப் எனிமினேஷன் எனும் சுய கணக்கெடுப்பு முறையை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இது மக்களுடைய நேரடி பங்களிப்பை உறுதி செய்கிறது. இதில் பொதுமக்கள் தங்களுடைய குடும்ப விவரங்களை தாங்களே வெப்சைட் மூலம் மொபைல் மூலம் பதிவு செய்யலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அரசாங்கத்தின் வேலை மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பு. நாம் வழங்கும் தகவல்களின் அடிப்படையில் தான் எதிர்காலத்தில் பள்ளிகள், மருத்துவமனைகள், குடிநீர் திட்டங்கள், வீட்டு வசதிகள், வேலைவாய்ப்பு திட்டங்கள், சாலை வசதிகள் போன்றவை திட்டமிடப்படும். எனவே இந்த கணக்கெடுப்பில் ஒவ்வொரு குடும்பமும் முழுமையான சரியான தகவல்களை பதிவு செய்து அவசியம் அது ஜனநாயகத்தை வலுப்படுத்தும். இளைஞர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், சமூக அமைப்புகள், மகளிர் குழுக்கள் இது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக கிராமப்புறங்களில் தொழில்நுட்ப வசதி குறைவாக உள்ள பகுதியில் வசிக்கும் மக்களும் சுய கணக்கெடுப்பில் பங்கேற்க உதவ வேண்டும். இதை நம்முடைய கடமையாக நினைத்து செயல்பட வேண்டும். குடிமக்களை பற்றிய தகவல்கள் சரியாக இருந்தால்தான் திட்டமிடல் சிறப்பாக இருக்கும். திட்டமிடல் சிறப்பாக இருந்தால்தான் நாட்டின் வளர்ச்சி வேகம் பெறும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பொதுமக்கள் அனைவரும் அரசாங்க அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பை கொடுத்து 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்க வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி இம்மாதம் 15 ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு 6 அரசுமுறை பயணம் மேற்கொண்டார். அப்போது செயற்கை நுண்ணறிவு குறித்த முக்கியமான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த செயற்கை நுண்ணறிவு மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் சார்ந்த ஒப்பந்தங்களின் சிறப்பம்சங்கள் குறித்து விளக்கமாக கூறுகிறார் மயிலம் பொறியியல் கல்லூரியின் மின் பொறியியல் துறை பேராசிரியர் எஸ் பாலசுப்ரமணியன்.
4: அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். வழக்கமா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நாடுகளுக்கு இடையேயான வெளியுறவு அப்படிங்கிறது வெறும் வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு சார்ந்ததா தான் இருந்து வந்தது. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல தொழில்நுட்ப ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக் டிப்ளமாசி உலக அளவுல ரொம்ப பெரிய முக்கியத்துவத்துக்கு அடிகோலி இருக்கு. இதன் அடிப்படையில தான் May 15-20 வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே அப்புறம் இத்தாலி ஆகிய 5 நாடுகளில் மிக முக்கிய

சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க. இதோட முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லப்படுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், செமிகண்டக்டர், அப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் மாதிரியான எதிர்கால தொழில்நுட்பங்களில் இந்தியாவை வல்லரசாக்கிறது தான். இதில் முதல்ல நாம் கவனிக்க வேண்டியது ஐக்கிய அரபு அமீரகத்துடனான சந்திப்பு பற்றி தான். இங்கே காண்டோர் கேலக்ஸி இந்தியா அப்படின்ற ஒரு திட்டத்துக்கான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தம் ரொம்ப குறுகிய காலத்திலே கையெழுத்தாயிருக்கு. அமெரிக்க சிப் நிறுவனம் ஒன்று இந்தியாவுக்கு இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான தொழில்நுட்பத்தை கொடுக்கறது இதுதான் முதல் முறை. அப்படின்னா இந்த பயணத்தோட சிறப்பை பார்த்துக்கோங்களேன். இதன் மூலமா நமக்கு 8 EXA+ திறன் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான சூப்பர் கம்ப்யூட்டரை இப்போ கட்டமைக்கிறாங்க இல்லையா, இது நமக்கு சாத்தியப்படும். இதை நம்ம இந்தியாவோட CDAC, அப்புறம் UAE-யோட G42, அமெரிக்காவோட செரிப்ராஸ், அப்புறம் அதன் MBZUAE ஆகிய அமைப்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உருவாக்குறாங்க. இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா 64 செரிப்ராஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது CS3 சிஸ்டம்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட கூடிய இந்த அமைப்பு இருக்குது. இதை நாம பயன்படுத்த முடியும். இது எந்த அளவுக்கு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இப்போ இருக்கிற 10 BETAFLEX அப்படின்ற திறன் கொண்ட 1000W சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, அதை விட இது 800 மடங்கு அதிக சக்தி வாய்ந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். 1000W கம்ப்யூட்டர்ல 3 வருஷம் ஆகிற ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் பயிற்சி கொடுக்கறோம்னா, இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்தும் போது இது வெறும் 11 நாட்கள்லேயே அனைத்து செயல்பாடுகளையும் முடிச்சிடும். இந்த ஒற்றை கம்ப்யூட்டர் மூலமா உலகத்திலேயே 4வது மிகப்பெரிய AI கட்டமைப்பு கொண்ட நாடா நம்ம இந்தியா தான் மாறப்போகுது அப்படின்றது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். இங்க நாம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் ஒன்று இருக்கு, அதுதான் தரவு இறையாண்மை, டேட்டா சோவர்ஜினிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே நேரத்தில் சோவர்ஜின் AI, அதாவது சுயசார்பு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பயன்படுத்த முடியும். இதன் மூலமா நம்ம குடிமக்களோட தரவுகள் எதுவுமே வெளிநாட்டுக்கு போகாது. இந்த அதிநவீன தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படுற எல்லா தரவுகளுமே நம்ம இந்திய எல்லைக்குள்ளே தான் இந்திய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு மட்டுமே நிர்வகிக்கப்படும் அப்படின்றது இதனுடைய சிறப்பம்சம். உலக நாடுகள் பல போட்டியிட்டாலும் கூட G42 நிறுவனம் இந்தியாவை தேர்ந்தெடுக்க முக்கிய காரணம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 500,000 மேற்பட்ட AI சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். அதே நேரத்தில் UPI, ONDC அப்படின்ற டிஜிட்டல் கட்டமைப்புகள்லாம் இருக்குங்களா, அது எல்லாம் இந்தியாவில் தான் மிக வலிமையாக இருக்கிறதால தான் வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்ம இந்தியாவை நோக்கி தங்களுடைய முதலீடுகளை கொடுக்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் சுகாதாரம், ஆற்றல் அப்படின்ற எனர்ஜி, புவிசார் பகுப்பாய்வு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது கூட விவசாயம், கல்வி, அப்புறம் பொது சேவைகள், இதோட பயன்பாடெல்லாம் ரொம்பவே சிறப்பாக அமைய போகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். இதுக்காக நம்ம அரசாங்கம் இந்தியா AI மிஷன் அப்படின்ற திட்டத்தில் சுமார் 10,372 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்காங்க. இவ்வளவு பெரிய திறனாக இருந்தாலும் இது சாதாரண கம்ப்யூட்டர்களை விட 40% குறைவான மின்சாரத்தை தான் பயன்படுத்த போகுது அப்படின்றது ரொம்ப சிறப்பான விஷயம் தானே. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடைய நெதர்லாந்து மற்றும் ஸ்வீடன் நாடுகளுடனான பேச்சுவார்த்தை குறித்து தான். நெதர்லாந்துடனான இந்தியாவின் உறவு 2026-லிருந்து 2030 வரையிலான காலத்துக்கு நம்முடைய கான்ட்ரிபியூஷன், கொலாபரேஷன் அதிகரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. இங்க நாம ASML அப்படிங்கிற நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். உலகத்துல அதிநவீன செமிகண்டக்டர் சிப் தயாரிக்கும் எந்திரங்களை உருவாக்குறதுல 90% சந்தையை இவங்க தான் வச்சிருக்காங்க. இவங்களோட செமிகண்டக்டர் மற்றும் குவாண்டம் கம்ப்யூட்டிங் தொழில்நுட்பங்கள் மூலமா 2030 நம்ம செமிகண்டக்டர் உற்பத்தியை $50 பில்லியன் உயர்த்துறதுக்கு இந்த பயணத்தின் மூலமா ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது மட்டும் கிடையாது, ஸ்வீடன் பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டனாவோட சந்திப்பு இருக்கு இல்லையா, அதன் மூலமா சிறப்பான ஒரு தொழில்நுட்ப கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது SITAC, ஸ்வீடன் இந்தியா டெக்னாலஜி அண்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் காரிடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது, ஒரு சிறப்பான ஒரு அம்சம். இது மட்டும் இல்லாம தகவல் தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, அது அப்புறம் கூட்டு கண்டுபிடிப்புகளுக்கு அதாவது இன்னோவேட்டிவ் பார்ட்னர்ஷிப் 2.0 அப்படின்ற திட்டமும்
ரொம்ப வெற்றிகரமாக இந்த பயணத்தில் தொடங்கப்பட்டிருக்கு.

0: இதனால இந்த கூட்டாண்மையை பத்தி ஸ்வீடன் பிரதமர் சொல்றப்ப நாட்டு வரலாற்றிலேயே இதுதான் மிக முக்கியமான தொழில்நுட்ப கூட்டாண்மை அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட பேசியிருக்காருன்றது நமக்கெல்லாம் சிறப்பான ஒரு விஷயம். அடுத்ததா நார்வேல நடைபெற்ற 3வது இந்தியா நோர்டிக் உச்சி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பசுமை ஹைட்ரஜன், கார்பன் பிடிப்பு அதாவது கார்பன் கேப்சர், அப்புறம் ஆர்டிக் ஆராய்ச்சி இதையெல்லாம் குறித்து விரிவாக ஆலோசிச்சிருக்காங்க. நாட்டு கூட்டமைப்போட இணைந்து 5G 6G தொழில்நுட்ப மேம்பாடு குறித்தும் மனிதர்களை மையப்படுத்தி வெளிப்படையான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் நெறிமுறைகளை உருவாக்குறது குறித்தும் ரொம்ப விரிவா விவாதிச்சிருக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான திட்டங்கள் இருந்தாலும் இதுல சில சவால்களும் இருக்கு. அதாவது இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை முழுமையா நம்ம பயன்படுத்துறதுக்கு 1-20 மாதங்கள் வரைக்கும் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இது இயங்குறதுக்கு சுமார் 15-20 மெகாவாட் மின்சாரம் தேவைப்படும். அதாவது கிட்டத்தட்ட 20,000 வீடுகளுக்கு தேவையான மின்சாரம்னா பாத்துக்கோங்க. இதை பசுமை ஆற்றல் மூலமா சாத்தியப்படுத்த முடியும். அதாவது நம்முடைய சவால்களை சாதனைகளாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் எடுக்கப்பட்டால் எரிபொருள் தேவை குறைக்க முடியும் அப்படின்றது இதனுடைய சாதகமான அம்சங்கள். அதே நேரத்தில் 2030க்குள்ள நமக்கு இன்னும் 10 லட்சம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் பொறியாளர்கள் தேவைப்படுவாங்க. இதற்கான வேலைவாய்ப்புகளும் அதிகமா இருக்கின்றது இந்த பயணத்திட்டத்துடைய சிறப்பம்சம். 2027ஆம் ஆண்டு இறுதியில இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் முழுமையா செயல்பட தொடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது பெரிய சாதனை தான். இதனால சாமானிய மக்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டா, அடுத்த 3 வருஷத்துல கிராமப்புற மருத்துவமனைகள்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமா துல்லியமாக நோயை கண்டறிய முடியும். விவசாயிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தேவையான மிக துல்லியமான வானிலை அறிக்கை கிடைக்க ஆரம்பிக்கும். இது எல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில எதிர்காலத்துல கிடைக்கக்கூடிய பெரிய வாய்ப்புகள். அதே நேரத்துல 2035க்குள்ள இந்திய பொருளாதாரத்துல ஏஐயோட பங்களிப்பு $1 டிரில்லியன் இருக்கும் அப்படின்னு நாம கணிச்சிருக்கோம். இனி வரும் தசாப்தங்கள் கண்டிப்பா இந்தியாவின் தொழில்நுட்ப சகாப்தமாவே இருக்க போகுது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு.
2: நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர். வட மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்க்கோ ரூபியோ குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் ஆலோசனைக் கூட்டத்திலும் பங்கேற்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்காவின் நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் மேற்காசியாவில் நிலவும் சூழல் உட்பட மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து பரஸ்பரம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளாா்.

0: சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், நாடு முழுவதும் சுகாதாரத்துறை கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கும் சுகாதார சேவையில் உள்ள சவால்களுக்கு தீர்வு காண்பதற்கும் இளம் மருத்துவர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். துறை சார்ந்த நிபுணத்துவம், புதுமை கண்டுபிடிப்புகள், உறுதியான செயல்பாடு ஆகியவற்றின் மூலம் சுகாதாரத்துறையின் முன்னேற்றத்திற்கு மருத்துவர்கள் பங்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சுகாதார உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதுடன் மருத்துவர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் சுகாதாரத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் இதனை கருத்தில் கொண்டு மருத்துவர்கள் செயலாற்ற வேண்டும் என்றும் திரு நட்டா கேட்டுக் கொண்டார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் போயிங் விமான நிறுவனத்தின் துணை செயல் தலைவர் உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட துறைகளில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். உற்பத்தி மற்றும் பொறியியல் துறையில் உலகின் நம்பகமான நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கடல்சார் வர்த்தகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்வளத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாடு, ஊட்டச்சத்து, சூழல் சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் கடல்சார் வர்த்தகம் முன்னேற்றம் கண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் குளிர்ந்த நீர் மீன் உற்பத்தி 1.8 மடங்கு அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பு ஆண்டில் குளிர்ந்த நீர் மீன் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 5638 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவில் ஷாங்ஷி மாகாணத்தில் உள்ள சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங் மற்றும் மக்களுக்கு இந்தியா சார்பில் இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் பூரண நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர், 93 பேர் காயமடைந்துள்ளனர். கேம்பாங் ச்னாங் மாகாணத்தில் உள்ள ஆயத்த ஆடை உற்பத்தி நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுடன் சென்று கொண்டிருந்த வாகனம் கனரக வாகனத்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் இதில் 9 பேர் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஸ்வே ரெயின் பகுதியில் நேரிட்ட மற்றொரு சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். கடந்த 2025 ஆண்டில் சாலை விபத்துகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1467 இருந்தது என்று அந்நாட்டு போக்குவரத்துத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கட், ஒடிசா, தெலங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவின் கடலோர பகுதிகள், மேற்கு வங்கத்தில் உள்ள சமவெளி பகுதிகளில் இதே நிலை நீடிக்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இமயமலையை ஒட்டிய பகுதிகள் சிக்கிம், அசாம், மேகாலயாவின் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, அந்தமான் நிக்கோபர் தீவுகள், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளம் மற்றும் லட்சத்தீவில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்குவங்க மாநிலத்திற்கு 527 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. சுகாதார கட்டமைப்புகள் குறித்து அம்மாநில முதலமைச்சருடன் பேச்சு நடத்திய

0: மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கூறினார். இதனிடையே மேற்குவங்கத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஜூலை மாதம் முதல் செயல்படுத்தப்பட உள்ளது. ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் ஹார்மோஸ் நீரிணைப் பகுதியில் தடையற்ற போக்குவரத்தை உறுதி செய்வது குறித்த அம்சங்கள் விவாதிக்கப்பட்டு விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இஸ்ரேல் மற்றும் இதர நட்பு நாடுகளுடன் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பக்காய் அந்நாட்டு ஊடகத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் ஹார்மோஸ் நீரிணை உட்பட போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து அமெரிக்கா எந்தவொரு முடிவையும் மேற்கொள்ளவில்லை என்று கூறியுள்ளார். கடந்த மாதம் ஏப்ரல் 8 முதல் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ளதாகவும் நீண்டகால அமைதி பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளும் ஈடுபட்டு வருவதாகவும் திரு இஸ்மாயில் பக்காய் குறிப்பிட்டுள்ளார். வெனிசுலா அதிபர் தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக திருமதி மரியா கொரினா மச்சோடா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்த ஆண்டு இறுதியில் வெனிசுலா திரும்ப முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர்களுடன் இதுகுறித்து தாம் விவாதித்ததாக திருமதி மச்சோடா குறிப்பிட்டுள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் அவர் நாடு கடத்தப்பட்டிருந்த நிலையில் நார்வே சென்றிருந்த அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வர்சஸ் மற்றும் சாகர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். வியட்நாமின் டான் நாங்கில் நடைபெற்ற போட்டியில் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் சூரஜ் வசிஷ்டும் 67 கிலோ இடைப்பிரிவில் சாகர் சிங்கும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். பெடரேஷன் கோப்பை தடகள போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ராஞ்சியில் நடைபெற்ற ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் 10.9 வினாடிகளில் இலக்கை எட்டி புதிய தேசிய சாதனை படைத்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்தது. 197 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கம்போடியாவில் நேரிட்ட 2 சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர். வடமாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் உயர் ரத்த அழுத்தத்தால் உறுப்புகளில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
4: வணக்கம். இன்று இந்த உயர் ரத்த அழுத்தத்தினால் என்னென்ன உறுப்புகள் பாதிக்கப்படலாம்? சொன்னோம், உயர் ரத்த அழுத்தம் வந்து சைலண்ட் கில்லர் சொல்றீங்க. இது வந்து 1/3 நோயாளிகளை பாதிப்படைய செய்து எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி பிரச்சனை வருது அப்படின்னா சொல்றீங்க. எந்தெந்த பின்விளைவுகளை உண்டாக்கும் சொன்னீங்கன்னா, உயர் ரத்த அழுத்தம் என்பது தலை முதல் பாதம் முறை நிறைய உறுப்புகளை பாதிப்படை செய்து முக்கியமானது மூளை பக்கவாதத்துக்கு ஒரு முக்கியமான காரணம். அதாவது வந்து கண் அழுத்தம் அதிகமாக பார்வை குறைபாடு போன்ற பாதிப்புகளும் வரலாம். மூன்றாவதாக இதய பாதிப்பு. இதய பாதிப்பு என்பது உங்களுக்கு தெரியும், உலகிலேயே மிக அதிகமான நோயாளிகளின் இறப்புக்கு முக முக்கியமாக காரணமாக இருப்பது மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன், ஹார்ட் அட்டாக் சொல்லக்கூடிய மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன். இந்த உயர் ரத்த அழுத்தம் நம்ம கட்டுக்குள்ள வைக்காம விட்டோம்னா ரத்த குழாய்களை பலவீனமடைய செய்து கொழுப்பு படிவத்தை வேகமாக

0: ஆக்சிடென்ட் அத்தோட சொல்லக்கூடிய கொழுப்பு படிவத்தை வேகமாக படிய செய்து இறப்பிற்கு வழிவிடுகிறது. அது எப்படி இறப்புக்கு வழிவிடுனா, அக்யூட் கொரோனரி சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய நான் எஸ்டி எலிவேஷன் எம்ஐ, அதாவது எஸ்டி எலிவேஷன் இல்லாத ஹார்ட் அட்டாக் உண்டாக்கி இது இறப்பை உண்டாக்குது. அது இல்லாம முக்கியமா வந்து ஹார்ட் அட்டாக் அப்புறம் வரக்கூடிய ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொன்னா இதயம் பலகீனமாகி நமக்கு மூச்சு விட சிரமமாக கால் வீக்கங்கள் பாத வீக்கங்கள் போன்ற பிராப்ளங்களை உண்டாக்கி அக்யூட் பல்மனடிமா, ஹைப்பர்டென்ஷனாலே வந்து அக்யூட் பல்மனடிமா வரலாம். அது இல்லாம வந்து ஹார்ட் ஃபெயிலியர் போன்ற பிராப்ளங்கள், அதாவது லெப்ட் வென்ட்ரிகுலர் ஃபெயிலியர் போன்ற பிராப்ளத்தை உண்டாக்கக்கூடியது. சோ ஹைப்பர்டென்ஷன் என்பது இதய பாதிப்பை உண்டாக்குது. அதுக்கடுத்து மிக முக்கியமா வந்து இன்று நீங்க பாத்தீங்கன்னா வந்து கிரானிக் கிட்னி டிசீஸ், ரெனல் ஃபெயிலியர், அதாவது சிறுநீரக பாதிப்பு என்பது மிக அதிகமான பேருக்கு வருகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து சக்கரை நோய் என்பது உங்களுக்கு தெரிய வரும். சக்கரை நோய் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து உயர் ரத்த அழுத்தமும் இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளதன் காரணமாக ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைப்பதன் மூலமாக சிறுநீரக பாதிப்பை தவிர்க்க முடியும். சிறுநீரக பாதிப்புல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சிறுநீரகம் எப்படி கண்டுபிடிக்கணும், ஏற்கனவே நான் கூறியிருந்தேன் ரத்தத்துல வந்து வெளியுறையா சீரம் கிரியாட்டின் பண்ணும், அதுக்கு முன்னாடி ஆல்புமின் கிரியாட்டின் ரேஷியோ இல்ல புரோட்டீன் கிரியாட்டின் ரேஷியோ போன்ற பரிசோதனை செய்வதன் மூலமாக புரதச்சத்து இழப்பு ஏற்படுவதை முன்கூட்டியே கண்டறிந்து புரதச்சத்து இழப்பதை ஏற்படுவதை தவிர்த்து அதற்கு தக்க மருந்துகளான ஏசி நிமிட்டர் போன்ற மருந்துகளை கொடுத்து சிறுநீரக பாதிப்பை தவிர்க்க முடியும். ஐந்தாவது வந்து பாத்தீங்கன்னா பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ், அதாவது ரத்த அழுத்தம் மூலமாக அத்தரோஸ்க்லரோசிஸ், ஏற்கனவே சொன்ன கொழுப்பு படிவு ஏற்படுவதன் காரணமாக ரத்த குழாய் அடைப்பு ஏற்படுகிறது. மூளை ரத்த குழாய், இதய ரத்த குழாய், சிறுநீரகத்தில் பாதிப்பு, ஹைப்பர்டென்ஷன், நெஃப்ரோஸ்க்லரோசிஸ், பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்னா கால்களில் குறைக்கப்பட்ட ரத்த குழாய் பாதிப்பு ஏற்படுவதனால சில பேருக்கு வந்து கால்களில் வந்து ரத்த குழாய் அடைப்பின் காரணமாக கேங்க்ரீன், அதாவது திசு உயிரிழப்பு போன்ற பிராப்ளங்கள் ஏற்படுத்துகிறது. சோ இது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து உடல்ல எல்லா பாதிப்பு உறுப்புகளையும் பாதிப்படைய செய்கிறது. உயர் ரத்த அழுத்தம், தலையில் பக்கவாதம், ஹெமரஜிக் ஸ்ட்ரோக், த்ராம்பாட்டிக் ஸ்ட்ரோக், ரத்த கசிவு, ரத்த உறைவு, இதயத்துல வந்து ஹைப்பர்ட்ரோபி, அப்புறம் வந்து நம்ம சொல்லக்கூடிய இஸ்கிமிக் ஹார்ட், கொரோனரி மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன், தென் சிறுநீரக பாதிப்பு, தென் பெரிஃபெரல் வாஸ்குலர் டிசீஸ் போன்ற அனைத்து பாதிப்புகளையும் ஏற்படுவதன் காரணமாக ஹைப்பர்டென்ஷன் என்பது ஒரு சைலண்ட் கில்லர்ன்றதை நம்ம மனதில் வச்சு இதை நம்ம வந்து தக்க முறையில் மருத்துவரை அணுகி மருந்துகளை உட்கொண்டு பின் விளைவுகளை நம்ம வந்து இந்த சீரியஸ் பின் விளைவு நம்ம மனதில் வச்சுக்கணும். எப்பயுமே அதுக்காண்டி பயப்படணும் அவசியம் கிடையாது, நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். நம்ம வந்து அந்த மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கணும். முழுவதும் சாப்பிடாம இருந்தோம்னா வந்துட்டு நான் கூறிய பக்கவாதம், இதய பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு, கண் நரம்புகள் பாதிப்பு மற்றும் பெரிஃபரல் சொல்லக்கூடிய ரத்தத்தில் குழாய்களுடைய பாதிப்புகள் இருந்து தவிர்த்து நல்ல முறையில் வாழ முடியும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் உயர் ரத்த அழுத்தத்தால் உறுப்புகளில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேஸ்.

0: ஊரையும் சுத்த வேணாம், உலகத்தையும் சுத்த வேணாம். உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். அனைவருக்கும் வெரி குட் மார்னிங் வித் வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் வணக்கம் மக்களே. ஒவ்வொரு வெற்றியும் ஒரு பரிசு, ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாராட்டு. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. அந்த வகையில் உங்களுடைய நாள் இன்றைய ஒரு புதிய வாய்ப்பாமைய வாழ்த்துக்களோட வணக்க மக்களின் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அன்பு சகோ அஜய் வெற்றி. ஸோ சண்டே அதுமாதிரி வணக்க மக்களின் நிகழ்ச்சிக்காக நீங்கள் ரொம்பவே அவலாக வெயிட் பண்ணியிருப்பீங்க. எதுக்காக

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேயர்களே, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது புதுச்சேரியில் நிறுவப்பட்டு படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவைச் சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கு ஓராண்டுகால சிறப்பு பயிற்சி திட்டத்தை வழங்குவதற்காக புதுச்சேரியில் அமைந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் தலைசிறந்த நிறுவனங்களிலிருந்து சீல் செய்யப்பட்ட கவரில் விருப்ப மனு கோரப்படுகிறது. பாடநெறி உள்ளடக்கத்தில் பொது ஆங்கிலம், பொது அறிவு, எண்ணியல் திறன், கணினியல், சுருக்கெழுத்து மற்றும் தட்டெழுச்சி பயிற்சி ஆகியவை அடங்கும். இப்பயிற்சியின் நோக்கம் குரூப் சி நிலை, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மற்றும் பிற ஆட்சேர்ப்பு நிறுவனங்களால் நடத்தப்படும் காலி படையினங்களுக்கான பல்வேறு தேர்வுகளில் போட்டியிட அவர்களை தயார்படுத்துதல் ஆகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு தொழில் சார்ந்த கட்டணங்கள் ரூபாய் 1200 ஒரு மாணவருக்கு பிரதி மாதம் வழங்கப்படும். இப்பயிற்சி July 1, 2026 முதல் தொடங்கப்பட உள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களிலிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகிறது.

விருப்பமுள்ளவர்கள் தங்கள் பயிற்சி மையத்தின் விவரங்களுடன் 3 வருடத்திற்கான வருமான வரி சான்றிதழ், வகுப்பில் குறைந்தது 40 மாணவர்கள் அமரும் இருக்கைகள் மற்றும் 2 மாணவர்களுக்கு 1 என்ற விதத்தில் கணினி இருக்க வேண்டும் ஆகிய விவரங்களுடன் அலுவலகத்தை அணுகவும். துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, 3வது குறுக்கு தெரு, முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி 6,5,000 என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தினை தங்களது நிறுவனத்தின் முழு விவரங்கள் மற்றும் ஆதார ஆவணத்துடன் சமர்ப்பிக்க கடைசி தேதி ஜூன் 10 மாலை 5 வரை. மேலும் விவரங்களுக்கு www.labor.gov.in மற்றும் www.ncs.gov.in பார்க்கவும். இந்த செய்தி புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளாா்.

வெல்கம் பேக் டு 3FM ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு நிகழ்ச்சி. வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில் இன்றைக்கு உங்களுக்கான ஃபேஸ்புக் கொஸ்டின் என்ன அப்படின்னா, 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் டேவின் கரு என்ன? இதற்கான 4 ஆப்ஷன் சொல்கிற, நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ, 1 ரெசிலியன்ட் காமன் ஃபியூச்சர். ஆப்ஷன் பி, எம்பவரிங் யூத் ஃபார் சேஞ்ச். ஆப்ஷன் சி, அன்லாக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டுகெதர் ஃபார் ஏ ப்ராஸ்பரஸ் காமன்வெல்த். ஆப்ஷன் டி, கனெக்டிங் நேஷன்ஸ் த்ரூ இனோவேஷன்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: நேரம் 7:44 நொடிகளாயிருக்கு. FM ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டு நிமிஷம். வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியோட நேரம் திறந்து வந்துடும். இன்றைய ஃபேஸ்புக் குவஸ்டின் என்ன அப்படின்னா, 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் டேவின் கரு என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சிறனவிட சொல்லியிருக்காங்க பிரபு வீரா ராஜபாளையம், புலுபாளையத்திலிருந்து ஆனந்த முருகன், பூசேரி கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீரமணிபாலன், பொன்னியம்மன்மேடு வண்ணன் கணேசன், ராமகிருஷ்ணன் குடும்பங்கொண்டான், பெரியவளையம் கி ரவிச்சந்திரன், பாபு முள்ளக்காடு, செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கனிஷ்மா, வி ரா செந்தில் முருகன் விளக்கம்பாடி கடவுளூர் மாவட்டம், அன்பு கெடார், எருவஞ்சேரி சாகுல் அமித், வீரதுரை அரியலூர், மதுரை சோ சண்முக சுந்தரம். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே FM ரெயின்போ சார்பாக பாராட்டுகள்.

ஆப்ஷன் சி, அன்லாக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டுகெதர் ஃபார் பர்பஸ் காமன்வெல்த். ஸோ வளமான காமன்வெல்த்திற்கான ஒன்றிணைந்து வாய்ப்புகளை திறப்போம் அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை. ஸோ தீம் அதுதான். பல நாடுகளில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் இரண்டாம் திங்கள் காமன்வெல்த் தினம் கொண்டாடப்பட்டாலும் இந்தியாவில் மே 24 தேதி காமன்வெல்த் தினம் கொண்டாடப்படுது அப்படின்றது உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ வரும் பாடலூர் நான் கிளம்புறேன். எஃப்எம் பிரைன் பவன், அடுத்த நிகழ்ச்சி நம்ம புதுவை.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவதில் நாட்டின் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நேற்று 19வது வேலைவாய்ப்பு முகாமை துவக்கி வைத்து காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். நிகழ்ச்சியில் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை பிரதமர் வழங்கினார்.

வழங்கினார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இந்தியா வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை அவர் இன்று புதுடெல்லியில் சந்தித்து இருதரப்பு உறவுகள், பிராந்திய மற்றும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 134வது மன் கி பாத் எனது மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வெங்கடாநகர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் நாளை திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை முத்தியால்பேட்டை, கிருஷ்ணா நகர், எழில் நகர், வெங்கடாநகர், ரெயின்போ நகர், குருசுக்குப்பம், வைத்திக்குப்பம், குபேர் சாலை, டவுன் புல்வார்ட், கோவிந்தசாலை, பிருந்தாவனம், சாந்தி நகர், இளங்கோ நகர், காமராஜர் சாலை, சாரம், ராயர் தோட்டம், லெனின் வீதி, சத்யா நகர், சக்தி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:13 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இந்த ஞாயிறு ஒரு விடுமுறை நாள் மட்டும் இல்லைங்க, உங்க கனவுகளுக்கு மீண்டும் நினைவூட்டக்கூடிய ஒரு நாள். கடந்த வாரத்தில் என்ன தவறு செஞ்சோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காதிங்க, அடுத்த வாரத்தில் என்ன சாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. சோர்வாக இருக்கிற மனசுக்கு ஒரு ஓய்வு கொடுங்க, ஆனால் உங்கள் இலக்குகளை மட்டும் ஒரு பொழுதும் ஓய்வடைய விடாதீங்க. சின்ன சின்ன முயற்சிகள் தாங்க ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். ஸோ இன்று அமைதியாக தயாராகுங்க, நாளைய உலகம் உங்கள் வளர்ச்சிக்காக கவனிச்சுக்கிட்டே இருக்கு, காத்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த ஞாயிறு உங்களை ரீசார்ஜ் ஆகிட்டுங்க, அடுத்த நாள் உங்களுடைய வாரம் ஜொலிக்கிற வாரம் அமையட்டும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வாழ்த்துக்களோட வணக்கம் அனைத்து மக்களுக்கும். ஸோ நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே பவானி உங்களோட பேச வந்தாச்சு. நம்ம புதுவை நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம புதுச்சேரியை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ பாண்டிச்சேரினா எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கடற்கரையை தழுவி நிற்கக்கூடிய கனவுகளின் வெள்ளை நகரம் நம்மளுடைய புதுவை. காலை தென்றல் பேசக்கூடிய மொழி கூட கவிதையாக மாறக்கூடிய இடம்தான் நம்ம புதுவை. மஞ்சள் சுவரின் நடுவே மௌனமாக நடக்கும் நினைவுகள், பிரெஞ்சு வாசம் கலந்த தெருக்களில் ஒரு புதிய அன்பு பிறக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாருக்குமே. அலை வந்து கால்களை தொட்டா அது கூட ஒரு பாசம் போல. இரவு நேரம் அந்த பீச் ரோட்டில் நடக்கும் பொழுது விளக்குகள் கூட நட்சத்திரம் போல ஜொலிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. ராக் பீச் கரையில் அமர்ந்தால் இதயம் அமைதியாக இருக்கும். அந்த அரவிந்தர் ஆசிரம வாசலில் நின்னா ஆன்மா அமைதியை உணரும். அப்போ பாண்டிச்சேரி ஒரு ஊர் நாங்கள் சொல்ல முடியும், அது ஒரு நினைவு, அது ஒரு கவிதை, அது ஒரு காதல் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட பாண்டிச்சேரியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக நம்ம ஆர்ஜிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துகள்.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து

0: சோ நம்ம புதுவே நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜி இன்னைக்கு எந்த ஊர்ல இருந்து நமக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் பவானி, நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜி பூஜா. ஸோ ஒவ்வொரு நாளும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு ஏரியாவில இருந்து நம்ம புதுவை ஷோ போயிட்டு இருக்கு. அந்த வரிசையில இன்னைக்கு நாம எந்த ஏரியால இருந்து பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கொஞ்சம் ஒரு அமைதியான ஏரியா அப்படின்னே சொல்லலாங்க. எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்திரா காந்தி ஸ்டாச்சு சிக்னல்ல இருந்து அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகி விளிநூர் ரோட்ல வந்தோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல. நீங்க வண்டியில வந்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துல எந்த இடத்துல ரீச் ஆயிடலாம். என்ன ஏரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜீஸ் நகர். இந்த ஏரியால இருந்தாங்க இன்னைக்கு நாம பேச போறோம். ஸோ உழவர் கரை தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான் இது. இந்த ஏரியாவே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அமைதியா இருக்குங்க. நான் ஆனா வெளியில ரோட்ல என்டர் ஆகுறப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமா பரபரப்பா காரு பஸ் லாரி அப்படின்னு போயிட்டு இருந்தது. தொச்சி குள்ள நுழைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா, அப்பா என்ன இந்த ஏரியா இவ்வளவு அமைதியா இருக்குப்பா அப்படின்ற அளவுக்கு அமைதியா இருக்கு. சோ சண்டே வேற இல்லைங்களா? சோ எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிலர் மட்டும் அந்த ஸ்ட்ரீட்லயே வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அப்படி வாக்கிங் போயிட்டு இருந்த ஒரு சார் பிடிச்சி வச்சிருக்கோம். சோ அவரோட பேசிடலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: பாலமுருகன்.
1: ஓகேங்க சார். சோ நீங்க இந்த ஏரியா தானங்களா?
2: ஆமாங்க மேம்.
1: ஓகே, எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
2: 18 வருஷமா இருக்கேன் மேம்.
1: ஓகே சார். அதாவது 18 வருஷத்துக்கு முன்னாடி அஜீஸ் நகர் நீங்க பார்த்ததுக்கும் இப்ப நீங்க பாக்குறதுக்கும் என்ன வித்தியாசமா இருக்கு? என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேஞ்சஸ் ஆயிருக்கு?
2: நல்ல சேஞ்சஸ் இருக்கு. ரோடு எல்லாம் இப்ப ரொம்ப அகலப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தோம்னா இந்த ஏரிக்கரை பக்கத்துல ஃபுல்லா வாக்கிங் போறதுக்காக ஒரு தடம் மாதிரி கூட்டிருக்காங்க. நாங்க ரெகுலரா அங்கதான் வாக்கிங் போறதுக்கு உண்டான இது. மக்கள் எல்லாம் இப்ப ரெகுலரா வாக்கிங் வர்றதுக்கும் இதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இந்த சைடு ஃபுல்லாவே புதுசு புதுசா பில்டிங்ல வந்து கடைகள்லாம் நிறைய வந்துடுச்சு. எங்களுக்கு ஷாப்பிங் போறதுக்கு டவுனுக்கு தான் போகணும் அவசியம் இல்லை. அஜீஸ் நகர்லயே நாங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல எல்லாமே எங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகி டெவலப் ஆயிடுச்சு மேடம்.
1: ஓகே. ஆனா ஒரு 20 இயர்ஸ் பேக் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எதுவா இருந்தாலும் வெளியில போகிற மாதிரி இருக்கும்.
2: ஆமா, எது வந்தாலும் டவுனுக்கு போற மாதிரி இருக்கும், அங்க இருக்கும். இப்போ எல்லாமே எங்களுக்கு எல்லா பொருளுமே இங்கேயே கிடைச்சிருது. ரெண்டாவது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஒரு எல்லா ரோடு அகலப்படுத்திட்டாங்க எல்லாம் இது பண்ணனால கொஞ்சம் டிராபிக்கும் எங்களுக்கு கம்மியா இருக்கு இப்போ.
1: ஆனா மெயின் ரோட்ல உங்களுக்கு கொஞ்சம் டிராபிக்கா தான் இருக்கு.
2: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அது இல்லாம இருக்குங்களா? அது ஹார்ட் ஆஃப் த சிட்டி வேற இது, அதுதான் மேடம்.
1: ஓகேங்க சார். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயம்னா என்னென்ன சொல்லுவீங்க சார்?
2: இந்த கோயில் ஒன்று இங்கே நியர்பை ஒன்று இருக்கு. எங்களுக்கு பக்கத்துல இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு. என்ஜாய்மெண்ட்டுக்கு இதுக்கு போனாக்க இந்த குளத்துல வந்து இது மாதிரி இருக்கேன். ஒரு ஒரு சின்ன இது ஒரு போட்டு விட்டாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்
1: சார். குளத்தெல்லாம் போட்டு கேட்குறீங்களே சார். அதுவும் நம்ம பீச்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போட் விட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஓகேங்க சார். சார் நீங்க பொழுதுபோக்குக்கு எங்க போவீங்க?
2: அப்படியே போனா அதிகபட்சம் பீச் தான், அந்த பக்கம் போவோம். அப்புறம் மணக்குள விநாயகர் கோயில், இதுதான் எங்களுக்கு பொழுதுபோக்குங்கிறது. இந்த சைடு வந்தீங்கன்னாக்கா 10 கண்ணுக்கு இப்படி போவோம். நியர்பை உள்ளது இருக்கு, எல்லாமே நல்லாதான் இருக்கு.
1: ஓகேங்க சார். நீங்க என்ன பண்றேன்னு சொல்லவே இல்லைங்களே.
2: நான் இங்க ஒரு கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கேன் மேடம். கடையில.
1: ஓகே, அப்ப நீங்க பிஸியா தான் இருப்பீங்க இல்லைங்களா? காலையில ஒர்க் போனீங்கன்னா ஈவினிங் வந்துருவீங்களா?
2: 9 வரைக்கு போய் நாங்க கடை திறந்துருந்தோம். கடையில இருக்கணும் சாயங்காலம் அப்படி 9:30 விட்டுருவாங்க. 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவோம். அப்படிதான் எங்களுக்கு.
1: எப்பயும் கொஞ்சம் லேட்டா தான் ஆகும் இல்லைங்களா? உங்களுக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபேமிலியோட போகணும்னா அடிக்கடி போற இடம்
2: பீச்சு தாங்க மேம். அவங்க தான் அவங்களோட போவோம். எங்கேயாவது ஹோட்டல் ஸ்ட்ரீட் ஃபுட்டு இப்போ நிறைய இருக்கனால ஸ்ட்ரீட் ஃபுட்டு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துருவோம். அதான் தான் எங்களுக்கு எந்த எங்க வந்துங்கிறது அதுதான்.
1: ஓகேங்க சார்.
2: மக்கள் இங்கே வந்து என்ன சொல்றதுனாக்க அமைதிக்காக இந்த ஆசிரமம் போடும் ஆசைப்படுவோம். இது வரைக்கும் எங்களுக்கு போக முடியறதுல சந்தர்ப்பம் கிடைக்கல, கிடைக்கும்.
1: மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த பாண்டிச்சேரி பீப்புளை விட வெளியில இருந்து வரவங்க, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இல்ல வெளியூர்ல இருந்து வர மக்கள் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆசிரமம் பீச்ல அதிக முக்கியத்துவம் கொடுத்து போறாங்க. நம்ம லோக்கல் பீப்புள் கொஞ்சம் கம்மி தான் இல்லைங்களா?
2: ஆமா ஆமா, அது உண்மைதான். ஆனா எங்களுக்கு ரெகுலரா எங்களுடைய இதுக்கு பீச் தான் எங்களுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்கு, அவ்வளவுதான். நியர்பைனாக எங்களுக்கு இந்த குளத்தை அப்படி சுத்தி வந்தாலும் ஒரு பிளசன்டான ஒரு மைண்ட் இருக்கு, அவ்வளவுதான்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்.

நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.

0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Anuja Kumar. The headlines. External Affairs Minister Dr. S. Jayashankar to hold

0: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட
1: செக்ஷன். டோர் டெலிவரியும்
0: மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஹாய் மக்களே, ஸோ நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நம்ம ஆர்ஜி பூஜா இன்னும் என்னென்ன விஷயங்கள் நமக்குள்ள ஷேர் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்,
4: வெல்கம் பேக் டு தி ஷோ. இது நம்ம புதுவை. இன்னைக்கு நம்ம ஷோ பாத்தீங்க அப்படின்னா அஜீஸ் நகர் இந்த ஏரியால இருந்து அங்க போயிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த ஏரியா ரொம்பவே அமைதியா தாங்க இருக்கு. சண்டே வேற இல்லைங்களா? குடும்பத்து அரசிகள், அதாவது இல்லத்தரசிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மும்மரமா சமையல் வேலையில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்னு ரெண்டு பேர் தாங்க இப்படி வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. சோ எப்போ ஒருத்தவங்க ரெடியா இருக்காங்க அவங்களோட பேசிடலாம். வணக்கம் சார்.
5: வணக்கம்.
4: உங்க பேர் சொல்லுங்க சார்.
5: ரவிச்சந்திரமா.
4: ஓகே சார், நீங்க இந்த ஏரியால எத்தனை வருஷமா இருக்கீங்க?
5: இந்த ஏரியால 12 வருஷமா இருக்கிறோம்.
4: ஓகேங்க சார். சோ உங்க சொந்த ஊர் இதுதானுங்களா? பாண்டிச்சேரி.
5: சொந்த ஊரே பாண்டிச்சேரி.
4: ஓகேங்க சார். சோ இதுக்கு முன்னாடி எந்த ஏரியால இருந்தீங்க?
5: இதுக்கு முன்னாடி வந்து நான் மூலகுளத்துல இருந்தேன்.
4: ஓகேங்க சார். சோ சொல்லுங்க, எந்த ஏரியா நல்லா டெவலப் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது மூலகுளம் வந்து இருந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி, சோ இங்க ஒரு 12 வருஷமா இருந்திருக்கீங்க. எந்த மாதிரியான வளர்ச்சியை வந்து நீங்க பாக்குறீங்க?
5: மூலகுளத்தோட இப்ப இந்த இடத்துல நிறைய பில்டிங் நிறைய வந்துருச்சுமா? ஆரம்ப காலத்துல ஒண்ணு இல்லை, இப்ப இந்த இடைப்பட காலத்துல பார்த்தா நிறைய பில்டிங் வந்துருக்கு, டெவலப் தான் சொல்லலாம்.
4: போவோம்.
5: மார்க்கெட்ல எல்லாமே கிடைக்கும் எங்களுக்கு, காய்கறியில இருந்து மீன், காய்கறினா கறிகறி எல்லாமே இங்க வாங்குவோம்.
4: ஓகே, அப்ப தூரமா எங்கேயும் போகணும்னு இல்ல?
5: இல்ல, இது அவசியம் கிடையாது, இங்க பக்கத்துல வாங்கிக்கோ. நாங்க தூரம் போறதுக்கு அவசியம் இல்ல.
4: ஓகேங்க சார். சோ ஃபேமிலியோட வெளியில போகணும் எங்கயாவது அப்படினா எங்க போவீங்க?
5: ஃபேமிலியோட வெளிய போறனா என்னமா, சண்டேல போனா பீச்சுக்கு போவோம், அத விட சண்டே மார்க்கெட் போவோம், அவ்வளவுதான். அதுதான் ஃபேமிலியோட வெளிய போறது. மற்றபடி எங்கன்னா பெரிய கடைக்கெல்லாம் போவோம், பெரிய மார்க்கெட்டுக்கு. வேற ஒண்ணும் கிடையாது, அவ்வளவுதான்.
4: ஓகேங்க சார். சோ நல்ல சேஞ்ச் ஆயிருக்கு உங்க ஏரியான்னு சொன்னீங்க, இன்னும் ஏதாவது மாற்றம் வேணும் இந்த ஏரியால நீங்க நினைக்கிறீங்களா?
5: இல்ல, பில்டிங் தான் ஊந்து இருக்குது, இன்னும் டெவலப் பண்ணணும், கடைங்க நிறைய ஊந்துலே வருது. இந்த அளவுக்கு இருந்தாவே போதும் நினைக்கிறேன் நாங்க. இல்ல, அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு தான் வந்து இல்லாம பரவாயில்ல, இந்த அளவுக்கு இருக்குது, நல்லா சுத்தமா இருக்குது, நல்லா இருக்குது.
4: ஓகேங்க சார், நன்றி சார்.
5: ஓகேம்மா. ஓகே
4: நேர்களே, மீண்டும் இணையலாம். இது FM Rainbow புதுவை 102.8, நம்ம புதுவை.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் சரியா 8:49 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க நேயர்களே. சோ இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பூஜாவோடு பேசிக்கிட்டே வணக்கம்
3: நேயர்களே. நம்ம புதுவை ஷோ பாத்தீங்க அப்படின்னா ஜீஸ் நகர்ல இருந்தாங்க போயிட்டு இருக்கு. சோ இந்த ஏரியா பத்தினா நிறைய விஷயங்களை நிறைய பேர் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒரு இல்லத்து அரசிய வாலண்டியரா புடிச்சு இழுத்து வச்சிருக்கங்க. அவங்க வந்து இல்லமா சண்டே நான் சமையல் பண்ணும் பயங்கர பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க மேம், உங்க ஏரியாவை பத்தி ஒரு 4 வார்த்தை நல்லதா சொல்லிட்டு நீங்க போய் உங்க

0: நேயர்களே, நம்ம புதுவை ஷோ பாத்தீங்க அப்படின்னா ஜீஸ் நகர்ல இருந்தாங்க போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஏரியா பத்தினா நிறைய விஷயங்களை நிறைய பேர் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு இல்லத்தை அரசிய வாலண்டியரா பிடிச்சி இழுத்து வச்சிருக்கங்க. அவங்க வந்து இல்லம்மா சண்டே நான் சமையல் பண்ணும் பயங்கர பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க மேம், உங்க ஏரியாவை பத்தி ஒரு 4 வாரத்தை நல்லதா சொல்லிட்டு நீங்க போய் உங்க சமையல கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சிருக்கேன். வணக்கம்மா.
1: வணக்கம்மா.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் தேவி. ரொம்ப கோபமா இருக்காங்க போல இருக்குங்க. அம்மா சமையல நீங்க கண்டினியூ பண்ணலாம், எங்க கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போயிடுங்க.
1: டைம் ஆகுது இல்ல, அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வீட்டுல இருக்காங்க, சமைக்கணும் போய். சொல்லுங்கம்மா.
0: ஓகே. ஸோ இந்த ஏரியால எத்தனை வருஷமா இருக்கீங்க?
1: நாங்கள் ஒரு 10 வருஷம் இருக்கோம்மா.
0: ஓகே, சொல்லுங்க. நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவை பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசமா பாக்குறீங்க?
1: இப்போ நிறைய டெவலப் ஆயிப்போச்சுங்கம்மா. முன்னாடி நாங்க வந்தப்பெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை, இப்ப நல்லா இருக்கு. அப்புறம்
0: ஓகே. ஸோ நீங்க ஒரு இல்ல தரசு இல்லைங்களா? அப்ப அடிக்கடி வந்து கடைக்கு போற வேலை இருக்கும், மார்க்கெட் போற வேலை இருக்கும். நீங்க நியர்பை மார்க்கெட் இல்ல நியர்பை கடைக்கு போகணும்னா எங்க போவீங்க?
1: இங்கேயே தான்மா, அந்த அஜீஸ் நகர் மார்க்கெட்ல தான் எல்லாமே வாங்குவோம். மற்றபடி அப்போ இங்கே வெளியிலேதான் தெருவுன்னு எடுக்க கடை போட்டு வச்சிருக்காங்க, அங்கேயே வாங்கிக்க வேண்டியது தான். சாயந்தர நேரத்தில் வந்தோன்னா ஃபுல்லாக காய்கறி கீரை அது எல்லாமே அங்கேயே விற்கிது, அங்கேயே வாங்கிப்போம்மா.
0: ஓகே. ஸோ உங்க வீட்டில் பசங்களாம் இருக்காங்களா?
1: ஆ இருக்காங்கம்மா.
0: ஓகே. ஸ்கூல் இப்போ லீவ் இல்லைங்களா, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க?
1: ரொம்ப கஷ்டம்தான், அடிச்சுக்கிறாங்க, சண்டை தான்.
0: அச்சோ, வீட்டுக்கு வீடு வாசப்படி போல இருக்குங்க, அடி தடிலாம் நடக்குதாங்க வீட்டுக்குள்ளே. ஓகே. ஸோ இந்த பசங்களை எல்லாம் அமைதிப்படுத்தணும், இவங்க அமைதியா இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: என்ன பண்றது, எங்க வெளியில இட்டுன்னு போகணும், கூட்டு போனாதான் அவங்க அடங்குவாங்க, இல்லைன்னா எங்கேயாவது கூட்டு போவாங்க, வீட்டுல இருக்க முடியலன்றாங்க.
0: ஓகே.
1: எங்கன்னா பீச்சு அங்க எங்கன்னு இழுத்துட்டு போயிட்டு இழுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு, வேற என்ன பண்றதுப்பா?
0: ஒரு பேரண்டுடைய கஷ்டம் பாத்தீங்களா மக்களே? இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு இல்லைங்களா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் இருக்கு. ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஸ்கூல் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா, இல்ல லேட் ஆகட்டும் நினைக்கிறீங்களா?
1: எப்ப திறப்பாங்கன்னு பாத்துட்டு இருக்கோம். நாளைக்கே ஸ்கூல் திறந்தா கூட பரவாயில்லைங்களா, வச்சு மேய்க்கவே முடியல.
0: அச்சோ, உள்ளுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் நினைச்சு மேடம் வந்து எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிட்டு இருக்காங்க மக்களே, அவ்வளவு ஆதங்கப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேம்மா. சோ பீச்சுக்கு போவேன்னு சொல்லிட்டீங்க இல்லைங்களா? ஓகே. இந்த மார்க்கெட்டும் சொல்லிட்டீங்க. சோ நியர்பை ஒரு கோயில் இருக்கு, கோயில் போற பழக்கம்லாம் இருக்குங்களா?
1: இல்லப்பா, கோயிலுக்குலாம் நாங்க போக மாட்டோம். பெரும்பாலும் போகணும்னா அங்க இது டவுனுக்கு போகணும்னாக்கா அந்த கோயில் அங்கதான் போவோம். இங்க எப்பயும் போறதுனால இது பெருசா தோணுறது இல்ல, அதுதான் எங்களுக்கு.
0: ஓகேங்கம்மா. ஓகே. ஸோ நிறைய விஷயங்களும் உங்க குடும்பம் சார்ந்த நிறைய விஷயங்களும் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, தேங்க்யூ மேம்.
1: சரி,
0: நேர்களை மீண்டும் இணையலாம். இதே ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
2: தொடர்ந்து நம்ம புதுவை நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வரது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதற்கு முன் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.

0: 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கயிர் ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே.
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
4: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
4: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
5: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
6: நேரம் சரியா 8:52:38 நொடிகள் ஆகியாச்சுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சி நிறைவாக பேசிடலாம் நம்ம ஆர்ஜேவோடு. வணக்கம்.
7: நம்ம புதுவை ஷோவோடைய நிறைவு பகுதிக்கு கிட்டத்தட்ட வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம ஷோ பாத்தீங்க அப்படின்னா அஜீஸ் நகர் இந்த ஏரியால இருந்தாங்க போயிட்டு இருக்கு. ஸோ வெளியில பார்க்க ரொம்பவே கரடுமுரடா, அதாவது ரொம்பவே வந்து டிராபிக் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா மாதிரியும், அதுவே இந்த நகர்க்குள்ள போனீங்க அப்படின்னா ரொம்பவே காமான ஒரு ஏரியாவாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியாவை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா நிறைய கோயில்கள் இருக்கு. ஸோ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் கடை மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. இந்த தெருவுலேயே நிறைய கீரை காய்கறிகள் பழங்கள் அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய விஷயங்கள் இந்த ஏரியாவை சுத்தி சுத்தி இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஏரியாவுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய குளம் இருக்கு. ஸோ கனகல் ஏரி இங்க இருந்து போறவங்க வந்து ஈஸியா போய் ரீச் ஆயிடுறாங்க. ஸோ வாக்கிங் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த இடத்துல வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காங்க, அதுவும் சண்டே இல்லைங்களா. ஸோ நிறைய பேர் தீவிரமா நடந்து அவங்களுடைய ஹெல்த்தை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏரியா பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு நல்ல ஏரியா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல அஜீஸ் நகர் பத்தின நிறைய தகவல்களை உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ நீங்களும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்ற நிறைவோட இன்றைய நம்ம புதுவை ஷோவை நிறைவு செஞ்சுக்கிறேன். நான் உங்க ஆர்ஜே பூஜா, டாடா பபாய்.
6: ஸோ இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில ரொம்ப அழகாவே ஆர்ஜி பூஜா நம்மளுடைய சேர்ந்து அழகா ஆர்ஜிஸ் நகரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த நகரை பத்தி என்னென்ன ஸ்பெஷலா இருக்கு, காய்கறிகள் அங்கே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அப்படிங்கறத பத்தியும், அந்த நகரம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கறத பத்தியும் அங்கே பல ஆண்டுகளா வாழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் கிட்ட அழகா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நாமளும் அந்த தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பகுதியை பத்தி பல விஷயங்கள் நம்ம புதுவை ஷோல உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. மறக்காம நிகழ்ச்சியை கேளுங்க. புதுவையை பத்தி இன்னும் புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. இந்த நிகழ்ச்சி நம்ம பாண்டிச்சேரி ஹிஸ்டரிய திரும்பி பாக்குற மாதிரி இருக்கும்.

0: நேரம் 8:55. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
1: முகத்தில்
2: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு காடு, அங்க புத்தர் அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு குரங்கு, அதுவும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. புத்தர் திரும்பி பார்த்தார். குரங்கு அப்படியே குதிச்சு உயர எழும்பி ஒரு கிளையில் போய் உக்காந்துது. ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டார் புத்தர். என்னை சாதாரணமாக நினைக்க வேணாம், நான் வந்து மகாமந்தி, என்னால் எல்லாம் முடியும். முடியாதுங்கிற வார்த்தையே என்னுடைய அகராதியில் கிடையாது, என்ன வேணும்னாலும் செய்வேன் அப்படின்னுது. அப்படின்னா ஒரு பந்தயம் வச்சுக்கலாமான்னார் இவர். ஓ, வச்சுக்கலாமேன்னுது. வேற ஒன்றும் இல்லை, இப்போ நீ மேலே எழும்பி அந்த கிளையில் உட்காந்தது மாதிரி அங்கேருந்து தாவி என் உள்ளங்கையில் வந்து உட்காரணும், அவ்வளவுதான் அப்படின்னார். அப்படி உட்காந்துட்டா என்ன பரிசு அப்படின்னு கேட்டது. சொர்க்கத்தில் இருக்கிற மாமன்னன் மரகத சக்கரவர்த்தி

0: என்னோட வந்து இருக்கும்படியாக கூப்பிட்டுக்கிறேன். அந்த சமயத்தில் அவருடைய அரியணை வந்து அங்கே காலியாகிடும், நீ அதில் போய் உட்காந்துக்கலாம். பந்தயத்தில் தோத்துட்டா ஒரு கல்ப காலம் இந்த பூமியில் வாழ வேண்டியிருக்கும், அதுக்கு பிறகு தான் என்கிட்ட வர முடியும், என்ன சொல்கிற அப்படின்னார். குரங்குக்கு தாவறது ஒரு பெரிய காரியமா? இது எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம், என்ன இப்போவே தாவட்டுமா அப்படின்னுது. சரின்னு சொல்லி உள்ளங்கையை நீட்டினார். அவருடைய கை தாமரை இலை அளவுக்கு அப்படியே விரிஞ்சுது, குரங்கு சௌகரியமாக வந்து உட்கார்றதுக்காக. குரங்கு தாவரத்துக்கு தயாராச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன யோசனை, அதுக்கு இந்த கிளையிலேருந்து அந்த கைக்கு தாவறது எனக்கு ரொம்ப அற்பமான ஒரு வேலை, இது ரொம்ப சாதாரணம், என்னுடைய கௌரவத்துக்கு இது சரியாக இருக்காது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து கிளையிலேருந்து அப்படியே உயர எழும்ப போகிறேன். எழும்பி மேல் உலகம் போய் அங்கே ஒரு சுற்று சுற்றி விட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக வந்து இந்த கையில் உட்கார போகிறேன் அப்படின்னு நினச்சிது. என்ன யோசிக்கிற அப்படின்னார் புத்தர். ஒன்றும் இல்லை, இந்த பாயிரம் பார் அப்படின்னு சொல்லி தாவி உயர போயிட்டுது. கொஞ்ச நேரத்தில் வான உலகத்துக்கே போய் சேர்ந்துட்டுது. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு 5 பளிங்கு தூண்கள் இளம் சிவப்பு நிறத்தில் நின்றுக்கிட்டு இருக்குது. குரங்கு நினச்சிக்கிட்டது, புத்தர்கிட்ட போய் இந்த பளிங்கு தூண்களை பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே தகச்சு போயிடுவார், இந்த தூணில் ஏதாவது அடையாளம் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு அந்த இடத்துல மிதந்துக்கிட்டே நினச்சிது. உடனே ஒரு தூணில் எழுந்துச்சு, என்ன எழுதிச்சுன்னா, ஒரு மகா ஞானி இங்கே வந்துட்டு போகிறார் அப்படின்னு எழுதிச்சு. எழுதிவிட்டு அப்படியே கீழே தாவி வந்து புத்தரோட உள்ளங்கையில் உட்காந்துது. எப்படி பார்த்தீங்களா என்னுடைய வேலை? வான உலகத்துக்கே போய் அங்கே இருக்கிற 5 பளிங்கு தூண்களை பார்த்துட்டு அதில் நான் வந்த விவரத்தை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னுது ரொம்ப பெருமையாக. அப்படியா அப்படின்னார் புத்தர். ஆமாம், சந்தேகமாக இருந்தால் வாங்க அழைச்சிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னுது அந்த குரங்கு. அதுக்கு தேவையில்லை, அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார் தெரியும் அப்படின்னார் புத்தர். அங்கே பார்த்தா புத்தரோட உள்ளங்கை தெரிஞ்சுது, நல்லா உத்து பார்த்துது. அவரோட ஒரு விரலில் அது எழுதிய வாசகம் தெரிஞ்சுது. குரங்கு யோசனை பண்ணிச்சு, அப்படின்னா வானத்தில் நான் பார்த்தது புத்தரோட விரல்களா அப்படின்னு யோசிச்சுது. இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த குரங்கோட கர்வம் அழிஞ்சு போச்சான். நம்ம மனசு தான் இந்த குரங்கு. மனம்ங்கிறதும் ஆணவம்ங்கிறதும் ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள். மனம் உள்ளவரை ஆணவமும் இருக்கும். மனம் அழிஞ்சாதான் ஆணவம் அழியும். மனம் அழிய வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது இந்த அர்த்தத்தில் தான். நம்ம ஆளுங்க சவால் விடுறதெல்லாம் வேறு மாதிரி. ஒருத்தன் ஒரு வாய்க்காலில் தாண்டுறேன்னு பந்தயம் கட்டி தாண்ட முடியாமல் வாய்க்காலில் விழுந்து காலை உடச்சிக்கிட்டு கட்டு போட்டுக்கிட்டு வந்தான். ஏண்டா அப்படின்னு கேட்டாங்க. நான் பந்தயம் கட்டின நேரம் சரியில்லை அப்படின்னா. எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. வாய்க்காலில் தண்ணி இருக்கிற நேரமாக பார்த்து பந்தயம் கட்டியிருக்கணும் அப்படின்னானா.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே.
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
7: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
8: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
9: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோலஸ் கிறிஸ்டோ டூடிலஸ் நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினார். இருதரப்பு உறவுகள் குறித்து இருவரும் ஆலோசனை மேற்கொண்டனர். இச்சந்திப்பின் போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு செமிகண்டக்டர்கள், விண்வெளி மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் இந்தியாவிற்கும் சைப்ரஸிற்கும் இடையே ஒத்துழைப்பிற்கு மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் உள்ளன என்று கூறினார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ 4 அரசுமுறை பயணமாக நேற்று இந்தியா வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை அவர் இன்று புதுடெல்லியில் சந்தித்து இருதரப்பு உறவுகள், பிராந்திய மற்றும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். நாளை ஆக்ரா மற்றும் ஜெய்ப்பூர் நகரங்களுக்கு செல்லும் திரு மார்கோ ரூபியோ பின்னர் புதுடெல்லியில்

நடைபெறும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் உச்சிமாநாட்டிலும் பங்கேற்கிறார். நாட்டின் உயரிய விருதுகளான பத்ம விருதுகள் வழங்கும் விழா புதுடெல்லியில் நாளை குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறவுள்ளது. இவ்விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்று பத்ம விருதுகளை வழங்கவுள்ளார். 5 பத்ம விபூஷன், 13 பத்ம விபூஷன், 13 பத்ம பூஷன் மற்றும் 113 பத்மஸ்ரீ விருதுகள் என மொத்தம் 131 பத்ம விருதுகள் நாளை வழங்கவுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இன்று பிற்பகல் 3:30 மும்பையில் வாங்கடே மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் மோதுகின்றன. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்றிரவு 7:30 நடைபெறும் மற்றொரு போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10:00.

102.8 மணி கேட்டுக்கொண்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஒன்ஸ் அகைன் வெரி குட் மார்னிங் டு ஆல் அண்ட் வெல்கம் வித் வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் வாட்ஸ்அப் படி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பு சகோ ஆர்ஜி வெற்றி. இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கான பாடல்களை ப்ளே பண்ண போகிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலும் இடம்பெறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஃபோன் எடுங்க, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள், 7598510505 என்ற எனக்கு உங்களுடைய பேர் ஊர் அண்ட் தென் உங்களுக்கு பிடித்த பாடல் டைப் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணிங்கன்னா எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் தன்னுடைய விருப்ப பாடல் கேட்டு வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணியிருக்காரு. யார் எங்கேருந்து அப்படின்னா உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், அவருடைய விருப்ப பாடல் சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து கேட்ட அஞ்சே பழம். எஃப்எம் ரெயின்போவின் வாட்ஸ்அப் படி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடல்களும் இடம்பெறணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள், 7598510505 என்று எனக்கு உங்களுடைய பேர் ஊர் அண்ட் தென் உங்களுடைய விருப்ப பாடல் சென்ட் பண்ணி கேட்டு அஞ்சே பண்ணுங்கள் எஃப்எம் ரெயின்போவில்.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு நிகழ்ச்சி வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் பண்ணைப்படத்திலிருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன் தாசன். ஸோ அவங்க விருப்பி கேட்ட பாடல் ஐ திரைப்படத்திலிருந்து கேட்டேன். ஜெயபடலாம்

நேரம் 9:15 42 இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டு நிகழ்ச்சி வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களோட விருப்ப பாடல் கேட்கணும் அப்படின்னா உங்களோட ஃபோன் எடுங்க, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள், 7598510505 என்றனுக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களோட விருப்ப பாடலை ஷேர் பண்ணி எஃப்எம் ரெயின்போவில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்க போகிறோம். மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப் மூலமா. மணலி மாறன், தமிழ் மாறன்,

0: குமரன் மணலி சென்னையிலேருந்து. ஸோ அவங்களோட விருப்ப பாடலை கேட்டலாம்.
1: டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும்

ஊர்

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்க போகிறோம். மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. திட்டக்குடி செல்வராஜ், வில்லியவாக்கம் குபேந்திரன், வெண்கரும்பூர் நேரு, முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், வாரியங்காவல் கதிரவன் கௌளஞ்சிநாதன், பட்டாளம் ரமேஷ், குள்ளஞ்சாவடி பாலமுருகன், காஞ்சிபுரம் கௌதமன், மேல்பற்றையர் ரஜினி சுகுமார், திருக்கட்டூர் ராஜேந்திரன், நன்னை ஐயப்பன். ஸோ அவங்களோட விருப்ப பாடலை கேட்டலாம் FM Rainbow.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டிருக்காரு நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி. அவரோட விருப்ப பாடல் தங்க மீன்கள் திரைப்படத்திலிருந்து கேட்டெஞ்சவெல்லாம்.
3: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு நிகழ்ச்சி வாட்ஸ்அப் படி நேரு இருப்போம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க போறோம். பூ பறிக்க வருகிறோம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க ராமு, கோகிலா, பிரசன்னா, ஹேமபிரியா, துருவ ரவிக்குமார். ஸோ அவங்களுடைய சார்பாக பாட்டு கேட்டலாம் நிகழ்ச்சியில்.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
4: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
5: தாத்தா
4: சொல்றாங்க
5: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
6: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
7: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
6: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
8: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
7: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
9: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
10: நேரம் 9:40, 8 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு நிகழ்ச்சி வாட்ஸ்அப் படி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க தேவன் விழுப்புரத்திலிருந்து மற்றும் பர்வின் திருவண்ணாமலையிலிருந்து. ஸோ அவங்க ரெண்டு பேரும் விரும்பி கேட்ட பாடல் டிசம்பர் பூக்கள் திரைப்படத்திலிருந்து கேட்டு சொல்லலாம்.
11: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
12: அதுதான் எதுவோ
11: அனலாக கொதித்தது இந்த மனது.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்க போகிறோம். வாரிசு திரைப்படத்திலேருந்து இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க ரேகா, ஞானவேலு, பிரியன், தஷ்வின், முருங்கப்பாக்கத்திலேருந்து. அவங்களோட விருப்ப பாடலை கேட்டேன் சொல்லலாம் எஃப்எம் பிரைன் போல.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
2: நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. ஆண்டிப்பட்டிலிருந்து ஆராதனா, உங்களோட விருப்ப பாடல் யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நிகழ்ச்சி நிர்வாக பாடல் கேட்கப்பெறும் பொற்காலம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க சேலம் மணியனூர்லேருந்து மகேந்திரன். ஸோ அவருடைய விருப்ப பாடலை கேட்டலாம். அதே நேரத்தில் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய பேர் விருப்ப பாடல் கேட்டிருந்தீங்க, எல்லாரோடைய விருப்ப பாடலும் ப்ளே பண்ண முடியல. ஸோ யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை மாவட்டம் புதூர்லேருந்து சிவசுப்பிரமணியம், ஓடி சுரேஷ், புண்ணியம்மன்மேடு வண்ணை கணேசன், சுகன்ய பரத், கரூர் மாவடியான் கோவில் ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியா, ராமகிருஷ்ணன், கொடுமங்கொண்டான், கல்கி சிதம்பரம், தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு பாபு, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், தூத்துக்குடி சி சீதாலட்சுமி, செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கணிஷ்மா, அறந்தாங்க ஐயப்பன், விக்னேஷ் தட்டாஞ்சாவடி, சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய மீனாட்சி, மணிநகர் மதுரை, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டிலிருந்து செந்தில்குமரன், கண்டாட்சி மங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜேஷேகர், ஜோதிகா, வேல்முருகன் மற்றும் தேவிகாபுரத்திலிருந்து வீரமணி, அவங்களுடைய முயற்சிக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகள். எஃப்எம் ரெயின்போவின் அடுத்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டூடுலஸ் நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினார். இருதரப்பு உறவுகள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். இச்சந்திப்பின் போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு செமிகண்டக்டர்கள், விண்வெளி மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் இந்தியாவிற்கும் சைப்ரஸிற்கும் இடையே ஒத்துழைப்பிற்கு மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் உள்ளன என்று கூறினார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இந்தியா வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை அவர் இன்று புதுடெல்லியில் சந்தித்து இருதரப்பு உறவுகள், பிராந்திய மற்றும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். நாளை ஆக்ரா மற்றும் ஜெய்ப்பூர் நகரங்களுக்கு செல்லும் திரு மார்கோ ரூபியோ பின்னர் புதுடெல்லியில் நடைபெறும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் உச்சிமாநாட்டிலும் பங்கேற்கிறார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியத்தின் பட்டமளிப்பு விழாவில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா பங்கேற்று உரையாற்றுகையில் சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக தெரிவித்தார். மேலும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் சுகாதாரத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் இதனை கருத்தில் கொண்டு மருத்துவர்கள் செயலாற்ற வேண்டும் என்றும் திரு நட்டா கேட்டுக்கொண்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கடல்சார் வர்த்தகம் முக்கிய பங்கு வகிப்பதாக

மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்வளத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாடு, ஊட்டச்சத்து, சூழல் சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் கடல்சார் வர்த்தகம் முன்னேற்றம் கண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாமில் டா நாங்கில் நடைபெற்ற ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்டும், 67 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் சிங்கும் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10:58 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி. நேயர்கள் கேட்கவிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியில் ஸோ நிறைய சுவாரஸ்யமான கேள்விகளை ஒவ்வொரு நாளும் நம்ம ஆர்ஜிஎஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எந்த மாதிரியான கேள்விகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வாழக்கூடிய பூமி இது ஒரு கோள் இல்லையா, இந்த மாதிரி பல கோள்கள் இருக்கு. ஸோ புதிதாக நிறைய கோள்களை நம்மளுடைய அறிஞர்கள் கண்டுபிடிச்சு தான் இருக்காங்க. ஸோ அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்ச ஒரு புதிதான கோள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேள்விகள் கேட்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் விடை தெரியும், இலக்கோள்களை பற்றி நிறைய விஷயம் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அந்த ஒரு புதிய பிளானட் என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். நம்ம பூமி மாதிரியே இருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய ஒரு புதிய பிளானட், அதோட பேர் என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். சோ இந்த கேள்விக்கான விடை தரும் அப்படின்னா மறக்காம நீங்க டயல் பண்ணுங்க 2271760 2275 2330. நேர்களே, உங்களுக்காக கேள்வியை நான் மறுபடியும் சொல்கிறேன். நம்ம பூமி மாதிரி இருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய ஒரு புதிய பிளானட், அந்த பிளானட்டோட பேர் என்ன அப்படிங்கறதான் கேள்வி. ஸோ மறக்காம நீங்க டயல் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு.
3: நம்ம

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: நேரம் சரியா 10:11:39 ஆகியாச்சுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கான கேள்வின்னு பாத்தீங்கன்னா, புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பிளானெட் பத்தி தான் கேள்விகளை கேட்டுட்டு இருக்கோம். சோ அந்த பிளானட்டோட பேர் என்ன அப்படிங்கறதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். நம்ம பூமி மாதிரியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய பிளானட்டை நம்மளுடைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அந்த பிளானட்டோட பேர் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன் மேம். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கம் சந்திரசேகர் சார். சொல்லுங்க, இந்த சண்டே உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம பூமி மாதிரியே இருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய ஒரு புதிய பிளானட் இருக்கு, அந்த பிளானட்டோட பேர் என்ன?
1: செவ்வாய் கிரகம்.
0: பாத்தீங்களா பாத்தீங்களா, புதிய பிளானட்னு சொல்லிட்டோம்ல நாங்க தான்.
1: ஆமா,
0: அதனால கொஞ்சம் புதுசா பேர் வச்சிருக்கோம் நாங்க.
1: அப்படியா? இல்ல, எனக்கு இதுதான் ஞாபகம் இருக்கு. பூமி மாதிரியே செவ்வாய் கிரகம் இருக்கும் அப்படின்ட்டு தான் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன்.
0: நாங்க இருக்கலாம்னு சொல்லி ஒரு புது பேர் வச்சிட்டோம்.
1: அப்படியா?
0: ஆமா.
1: சரி, ஆப்ஷன்ஸ் கொடுங்க.
0: அந்த பேர் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை உங்க பேர் மாதிரியே சந்திரனா கூட இருக்கலாம், இல்ல செவ்வாயா இருக்கலாம், இல்ல டாய் ராய் அப்படின்னு இருக்கலாம்.
1: செவ்வாய் அப்படிங்கறதுதான் சரியானபடியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். கரெக்டா?
0: நம்ம கம்ப்யூட்டர் ஜி கேட்டு பாக்கலாமா?
1: கேளுங்க
0: கம்ப்யூட்டர் ஜி. நம்ம சந்திரசேகர் சார் சொன்ன கேள்வி என்ன, சரியா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டு பார்த்தா, இல்ல இல்லப்பா, கொஞ்சம் இன்னும் வந்து நம்ம வந்து நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு, நம்ம தமிழ்ல பேர் வைக்கல, நாங்கெல்லாம் வளர்ந்து இங்கிலீஷ்ல பேர் வச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கம்ப்யூட்டர் ஜி. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா, TOI 700E அப்படின்னு தான் ஒரு புதிய பிளானட்டுக்கு பேர் வச்சிருக்காங்க.
1: அப்படிங்களா?
0: TOI 700E.
1: தொடர்ந்து
0: ஆராய்ச்சி வந்து நடந்துகிட்டே இருக்கு. சோ அந்த பிளானட் வந்து மனிதர்கள் வாழறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு அப்படிங்கறதுனால தொடர்ந்து அந்த ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. நேர்களே, நீங்களும் இதே மாதிரி நிறைய வந்து கேள்விகள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க, பதில் சொல்ல நீங்க தயாரா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம டயல் பண்ணுங்க FM Rainbow. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிகள் தொடரும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் TRY TMT கம்பிகளின் கெட் செட் கோ.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.

நேரம் சரியா 10:19 நொடிகள் ஆகியாச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க. சோ இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு புதிய பிளானட்டான TOI 700E பத்தின கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். சோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த TOI 700E அப்படிங்கிற பிளானட்டை எந்த அமைப்பு கண்டுபிடிச்சது அப்படிங்கிறது தான் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. சோ அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க பதில் சொல்றதுக்கு. பேசிடலாம் நேயரோடு. வணக்கம். இல்ல, நான் ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கேன், ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சுக்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சோ நம்ம நேயர் பேசிடலாம். சோ உங்களுக்கான கேள்வி என்ன பாத்தீங்கன்னா, இந்த TOI 700E அப்படிங்கிற பிளானட்டை எந்த அமைப்பு கண்டுபிடிச்சது அப்படிங்கறதா உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. சோ இந்த கேள்விக்கான விடை தெரியும் அப்படின்னா வெயிட் பண்ணாதீங்க, டயல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். போய் நேர் வந்தாச்சு, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? பலராமன் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க, இந்த சண்டே உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? பலராமன் சார், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஆரியபாளையம். ஓகே பலராமன் சார், சோ இன்னைக்கான கேள்விகள் என்னன்னு கேட்டுட்டு இருக்கீங்களா நிகழ்ச்சியில? TOI 700E அப்படிங்கிற ஒரு புதிய பிளானட்டை விஞ்ஞானிகள்

0: கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த பிளானட்டை கண்டுபிடிச்சது யார், ஐ மீன் எந்த அமைப்பு இந்த பிளானட்டை கண்டுபிடிச்சது?
1: இஸ்ரோ விஞ்ஞானி மேடம்.
0: இஸ்ரோ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்களா?
1: ஆமா மேடம்.
0: ஓகே, சோ இந்த கேள்விக்கான விடை என்ன அப்படிங்கறத அடுத்த நேர்க்கடி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே சார், சோ நல்லா ட்ரை பண்ணீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகள் சார்.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. ஸோ ஒவ்வொரு நேருமே ரொம்ப ஆர்வமாக நம்ம நிலையத்துக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸோ எப்படியாவது சரியான பதிலை சொல்லிடணும், கண்டுபிடிச்சணும் அப்படின்னு தேடி பிடிச்சி ஒவ்வொரு விடையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு சிறந்த பாராட்டுகள் நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா? ஸோ நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கலாம்னு சொல்லும் பொழுது இதோ நேயர் வந்தாச்சு, பேசிடலாம் நேயரோடு. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். நாசா.
0: ஓ, எதுவும் இல்லடா, ஒன்று முதல்ல பதில சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் கேட்டுக்கோங்க அப்படின்னா சார்.
2: என்னன்னா ரொம்ப ஈகரா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, பூமி மாதிரி ஒரு கிரகம் கிடைக்கும். ஐ திங்க் இது அவுட் ஆஃப் த இந்த சூரிய குடும்பத்துக்கு வெளியில இருக்குதுன்னு
0: நினைக்கிறேன். ஆமா சார், ஆமா
2: ஆமா. அது வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஈகரா வாட்ச் பண்ணி, அது ரொம்ப ரொம்ப ரொம்ப மைல்களுக்கு அப்பால் இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்கு.
0: கண்டிப்பா
2: இந்த இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த இதை வந்து மைல்கள்ல கடந்து எப்படியாச்சும் அவங்க சக்சஸ் ஆகணும்ன்றது என்ன வாழ்த்துக்கள்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். சோ நம்ம நேயர்கள் மூலமாவும் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சார்.
2: ஆமா,
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கும் சரியான விடை சொன்னதுக்கு நேயத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சார். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு உங்களோட பேசும்பொழுது. ஒவ்வொரு நேயருமே பதில் சொல்லும் பொழுது அடடடா அந்த பதில் சொல்லும் போது உற்சாகம் இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு இல்லையா கேக்குறதுக்கு. சோ நமக்கும் அந்த உற்சாகம் தொத்திக்கு இருந்தாங்க சொல்லணும். அதே உற்சாகத்தோடு நாம அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? சோ அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த TOI 700E அப்படிங்கிற பிளானட்டை நாசா தான் கண்டுபிடிச்சது அப்படிங்கிற பதில ஆசி தம்பி சார் சொல்லியிருந்தாங்க. சோ அடுத்த கேள்வி என்ன பாத்தீங்கன்னா, இந்த பிளானட் நம்ம பூமியிலிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறதுதான் தேர்ட் க்வெஸ்சன். சோ TOI 700E அப்படிங்கிற பிளானட்டை நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த பிளானட் பூமியிலிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறதுதான் அடுத்த கேள்வி. சோ இந்த கேள்விக்கான விடை தெரியும் அப்படின்னா வெயிட் பண்ணாதீங்க, டயல் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760220275230 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபா, தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா.

0: சோகமா பேசுறானே, தாடி இல்லையான்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
1: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
2: அதிரதுல
3: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர் பை டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: நேரம் சரியா 10:33 ஆகியாச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு புதிய பிளானட்டான AOI 700E அப்படிங்கிற பிளானட்டை பற்றி தாங்க கேள்விகள் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த TOI 700E அப்படிங்கிற பிளானட் பூமியிலிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறத கேட்டிருந்தோம். ஸோ நேயரடியா இருக்காங்க, பேசிடலாம் நேயரோடு. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: பாபு, தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காரு.
0: பாபு சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சோ நிகழ்ச்சி இந்த நாள் உங்களுக்கு எப்படி சிறப்பா ஸ்டார்ட் பண்ணிருக்கா? சூப்பர் சூப்பர் சார். சோ நம்ம நிகழ்ச்சியில கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம புதுசா ஒரு பிளானட் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, TOI 700E அப்படிங்கிற பிளானட். இந்த பிளானட் பூமியில இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறதா உங்களுக்கான கேள்வி.
1: பூமியில இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு?
0: ஆமா ஆமா, சுமாரா ஒரு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு தூரத்துல இருக்கு?
1: 1 லட்சம் கிலோமீட்டர் மேல இருக்குங்களா மேடம்?
0: 1 லட்சத்தையும் தாண்டி.
1: 1 லட்சம் தாண்டி எவ்வளவு மேடம் ஆன்சர்?
0: ஓகே சார். சோ இந்த பிளானட் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100 ஒளி ஆண்டுகள். ஒளி ஆண்டுகள். எலி ரொம்ப ஸ்பீடா ஓடிடும் இல்லையா? ஒளி ஒளி ஆண்டுகள். ஒளியும் பயங்கர ஸ்பீடா இருக்குமே எலியை விட. ஆமா சார். சோ 100 ஒளி ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவ்வளவு தூரத்துல இருக்கு இந்த பிளானட். சோ இந்த பிளானட் வந்து பாக்க பாத்தீங்கன்னா, பூமியை மாதிரியே தன்மைகள் கொண்ட பிளானட்டா இருக்கு. சோ அத பத்தின நிறைய ஆராய்ச்சிகளை வந்து நம்ம நாசா அமைப்பு செஞ்சுகிட்டு இருக்கு. ஓகே சார். சோ நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு நிலத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி சார். நன்றி. ஸோ நம்ம கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியில் கேட்டிருக்க கேள்விகளுக்கு நிறைய வந்து கேள்விகள் கேட்டுட்ருக்கோம். ஸோ நம்மளோட நேயர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப ஆர்வமாக அதுக்கான பதில்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வந்தாச்சு. அடுத்த நேயர் கேட்டுடலாம். நேயரோடு வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து அழைக்கிறீங்க?
2: மதுரை மாவட்டம் மணிநகரம். ஷோ சண்முகசுந்தரம்.
0: சண்முகசுந்தரம் சார், எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கும் சார். உங்களோட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி.
2: மகிழ்ச்சி எனக்கு.
0: சூப்பர் சார். சோ நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம புதிய ஒரு பிளானட்டான TOI 700E அப்படிங்கிற பிளானட்டை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நாம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த பிளானட்ல மனிதர்கள் வாழ வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன், எதை வச்சு மனிதர்கள் அங்க வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க? ஒரு அமைப்பு காணப்படுது, ஹேபிட்டபிள் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோன் இருக்கிறதுனால அங்க தண்ணி இருக்கலாம். சோ தண்ணி இருக்கிறதுனால மனிதர்கள் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஞ்ஞானிகள். ரொம்ப அழகா அதற்கான பதில கண்டுபிடிச்சிருக்கீங்க சார். நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகள்.
2: மிக்க நன்றி. மிக்க நன்றி.
0: நன்றி. நன்றி சார்.

இன்னும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நேயர்களே. மறக்காம நீங்க டயல் பண்ணுங்க, உங்களுக்கு விடைகள் தெரியும் அப்படின்னா 2271760 2275 2330 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 எங்களுக்கு ட்ரெஸ் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ.
1: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
2: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 எங்களுக்கு ட்ரெஸ் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ.
1: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
2: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
3: தினமும்
4: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
0: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நேரம் சரியா 10:43 ஆகியாச்சு. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் செட் கோ நிகழ்ச்சியில சோ உங்களுக்கான நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். என்ன மாதிரி கேள்விகள் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பிளானட் சம்பந்தமான கேள்விகள் தான் உங்களோட கேட்டுட்டு இருக்கோம். சோ அந்த வகையில உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்க பிளானட் பாத்தீங்கன்னா TOI 700E அப்படிங்கிற பிளானட் தான். இந்த பிளானட்டை பாத்தீங்கன்னா நாசா அப்படிங்கிற அமைப்பு கண்டுபிடிச்சது அப்படின்னும், அது பூமியில இருந்து சுமார் 100 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கு அப்படிங்கறதையும், அந்த கிரகத்துல பாத்தீங்கன்னா தண்ணீர் இருப்பதற்கான ஒரு அமைப்பும் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சோ அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளானட் வந்து சூரியனை மாதிரி எந்த நட்சத்திரத்தை சுத்தி வருது? இப்ப பூமி பாத்தீங்கன்னா சூரியனை சுத்தி வருது இல்லையா, அந்த மாதிரி இந்த TOI 700 அப்படிங்கிற பிளானட் எந்த நட்சத்திரத்தை சுத்தி வருது அப்படிங்கறதுதான் கேள்வி. சோ இந்த கேள்விக்கான விடை தெரியும் அப்படின்னா மறக்காம டயல் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சண்டே ஸ்பெஷல் ஆப் பிற்பகல் 3 மணிக்கு மறக்காம டயல் பண்ணுங்க. குட்டீஸ் சுட்டீஸ் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. எஸ் ரெயின்போ கிட்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம். ஸோ இந்த நிகழ்ச்சியில எனக்கு சூப்பரா திருக்குறள் தெரியும், நான் அழகா ஸ்டோரி சொல்வேன், எனக்கு ரைம்ஸ் எல்லாம் அத்துப்படின்னு சொல்லக்கூடிய குட்டீஸ் நீங்க மறக்காம டயல் பண்ணுங்க. உங்களுக்காகவே இந்த பிளாட்ஃபார்ம் காத்துக்கிட்டே இருக்கு.
5: பிற்பகல் 3 மணிக்கு
6: My name is Divagavasini.
7: Hi, நான் செட்டி போறேன். நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல போறேன்.
8: My name is Oshi.
9: Hi, நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
5: ரெயின்போ கிட்ஸ் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
10: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லைன்னா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும் கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: மக்களே, நம்ம கெட் செட் கோ கேம்ஸோ நிகழ்ச்சியில நம்ம கேட்டுட்டு இருந்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, புதிய பிளானட்டான TOI 700E அப்படிங்கிற பிளானட்டை பத்தி தான். சோ இந்த பிளானட் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் மாதிரி எந்த நட்சத்திரத்தை சுத்தி வருது அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். சோ இந்த கேள்விக்கான விடை திரும்ப அப்படின்னா மறக்காம டயல் பண்ணுங்க. சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நேரம் சரியா 10:52 ஆகியாச்சிங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் சேஃப் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா, புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட TOI 700E அப்படிங்கிற பிளானெட்டை பற்றி கேள்விகள் தான் கேட்டிருந்தோம். ஸோ இந்த பிளானெட்டை பார்த்தீங்கன்னா, நாசாங்கிற அமைப்பு கண்டுபிடிச்சது அப்படின்னும், அந்த பிளானெட் சூரியன்லேருந்து சுமார் 100 ஒளி ஆண்டுகள் தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அங்கே மனிதர்கள் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால், ஆமாம் இருக்குது. அங்கே ஹேபிட்டபிள் ஜோன் அப்படிங்கிற தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதி தெரியறதுனால அங்கே மனிதர்கள் வாழ முடியும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து கேள்விகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளானட் சூரியன் மாதிரி எந்த நட்சத்திரத்தை சுற்றி வருது அப்படின்னு கேட்டிருந்தேன். கேள்விக்கான பதில் சொல்ல நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பேசிடலாம் நேயரோடு. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க, எங்கேருந்து அழைக்கிறீங்க? கண்டிப்பா பதில் சொல்றேன் சார், நீங்களும் சொல்லுங்க.
1: சிவப்பு
0: குருமீன். சரியான தமிழ் வார்த்தையை கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்களே. ஆமா சார். சோ நீங்க சொல்ற மாதிரி ரெட் வார்ஃப் ஸ்டார் அப்படிங்கறது சிவப்பு குருமின சுத்தி தான் இந்த நட்சத்திரம் சுத்தி வருது அப்படிங்கறது அழகா சொல்லிருக்கீங்க சார். இதை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க போல.
1: ஆமா. ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் மாதிரி வருது. சோசியல் அவேர்னஸ்.
0: ஓகே சார். ஸோ என்னென்ன தடங்கல்கள் இருந்தாலும் அதை நாங்கள் சரி செஞ்சிடும் கூடிய சீக்கிரமாகவே. உங்களுடைய ஃபீட்பேக்கு ரொம்ப நன்றி. சரியான பதிலை அளித்ததுக்காக நிலத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. ஸோ நம்மளுடைய பூமி சூரியனை சுற்றி வருவது மாதிரி இந்த TOI 700E அப்படிங்கிற பிளானட் பார்த்தீங்கன்னா, சிவப்பு குருமீன் அப்படின்னு தமிழில் சொல்லக்கூடிய ரெட் வார்ஃப் ஸ்டார் அப்படிங்கிறது தான் சுற்றி வருது. ஸோ ரொம்ப அழகான விஷயம் இல்லையா? ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களும் தேடி தேடி கண்டுபிடிக்கிறாங்க புதிய பிளானெட்டை பற்றி. ஸோ இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இணைந்திருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு. இப்போ சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டூடுலஸ் நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினார். இச்சந்திப்பின் போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு செமிகண்டக்டர்கள், விண்வெளி மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் இந்தியாவிற்கும் சைப்ரஸிற்கும் இடையே ஒத்துழைப்பிற்கு மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் உள்ளன என்று கூறினார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ருபியோ வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை இன்று புதுடெல்லியில் சந்தித்து இருதரப்பு உறவுகள், பிராந்திய மற்றும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கடல்சார் வர்த்தகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்வளத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாடு, ஊட்டச்சத்து, சூழல், சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் கடல்சார் வர்த்தகம் முன்னேற்றம் கண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் நேற்று நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 58 புகார் மனுக்களில் 37 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
0: நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம். போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் இதுவரை போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பிற்பகல் 3 மணிக்கு
2: ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
1: ரெயின்போ கிட்ஸ்.

0: மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
1: ஹே, எனக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான்.
2: எனக்கு சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
3: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்லண்டா, அதே சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
4: நெரிச்சு காட்டுறது
5: தைரியம் இருந்தா
4: என்ன சுட்டுறாரு,
5: என்ன சொல்றா,
4: பெருமாள் சத்தியம்,
5: அந்த ஆஞ்சி கொலையும்
4: என்ன தப்பு பண்ணல,
5: பண்ணதே நான் தான்.
4: என்ன வெளியில போக விடு,
5: அம்பிய வெளியே போக விடுறா.
6: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
7: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
8: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
9: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் கோதைநாயகி. புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியத்தின் பட்டமளிப்பு விழாவில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda பங்கேற்று உரையாற்றுகையில், சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக தெரிவித்தார். மேலும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் சுகாதாரத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும், இதனை கருத்தில் கொண்டு மருத்துவர்கள் செயலாற்ற வேண்டும் என்றும் திரு நட்டா கேட்டுக்கொண்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கடல்சார் வர்த்தகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்வளத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாடு, ஊட்டச்சத்து, சூழல், சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் கடல்சார் வர்த்தகம் முன்னேற்றம் கண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் இருந்து விமானம் மூலம் டெல்லிக்கு போதைப்பொருள் கடத்தி வருவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று டெல்லி இந்திராகாந்தி சர்வதேச விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பயணிகளை சோதனை செய்ததில், பாங்காக்கில் இருந்து வந்த 2 தாய்லாந்து பயணிகளிடம் 48 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹைட்ரோபோனிக் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி காவல் நிலையங்களில் நேற்று நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 58 புகார் மனுக்களில் 37 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஞ்சியில் நடைபெற்ற ஃபெடரேஷன் கோப்பை தடகளப் போட்டி 2026 ஆடவர் பிரிவில் 100 மீட்டர் ஓட்டத்தில் பஞ்சாபின் குரீந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இவர் 10.9 வினாடிகளில் இலக்கை எட்டி புதிய தேசிய சாதனை படைத்துள்ளார். அனிமேஷ் குஜூர் 10.2 வினாடிகளில் இலக்கை எட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பிற்பகல் 1 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: நேரம் சரியா 12:36 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷல். இது பேசுங்க தோழா. என் அன்பு தோழர்களே, உங்களுக்காக வீக்கெண்ட் ஸ்பெஷல்ல நம்ம பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே பவானி பேச வந்தாச்சு. ஸோ இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க, நம்ம குரூப்ல ஒரு ஆள் இருப்பாரு, அப்படி இருந்துகிட்டே நம்ம கூடவே வந்து இப்படி பண்ணிட்டு கைப்புள்ளங்கிற மாதிரி இவன் தாண்டா இன்னைக்கு ஒரு பெரிய வேலையா பார்த்துட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம புலம்புவோம் இல்லையா? ஸோ அதுதான் இன்னைக்கான டாபிக். எஸ், அவன் தாண்டா இன்னைக்கு ஒரு பெரிய வேலையா பார்த்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவன் எவன் உங்க குரூப்ல அப்படிங்கறதா என் அன்பு தோழர்களையும் நீங்க என்னோட ஷேர் பண்ணிக்க போறீங்க. ஸோ நீங்க கால் பண்ண நம்பர் பாத்தீங்கன்னா 2271760220273 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க டயல் பண்ணுங்க. உங்களுடைய குரூப்ல அப்படி வேலை பார்த்தவங்க யாரு அப்படிங்கறத நீங்க அழகனோட ஷேர் பண்ணிக்க போறீங்க. இது எஃப்எம் 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷல், பேசுங்க தோழா.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: ஹாய் மங்களே, நம்ம பேசுங்க தோழ நிகழ்ச்சியில நம்மளுடைய நேயர் காத்துட்டு இருக்காரு, பேசிடலாம் நம்ம அன்பு தோழரோடு. வணக்கம்
4: இனிய நற்காலை. வணக்கம். நன்றி. ஏலூர் மாவட்டம் கட்படையில் சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் சார், ஒரு குழுமையான பேரோட சந்திரசேகர் சார் வந்து இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறா அப்படிங்கறத கேட்டுடலாம். சந்திரசேகர் சார், நிகழ்ச்சியில டாபிக் என்ன? அவன் தாண்டா இன்னைக்கு ஒரு பெரிய வேலையா பாத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் யாரு நம்ம குரூப்ல அப்படிங்கறத ஷேர் பண்ணிக்க போறீங்க. ரெடியா?
4: அதாவது ஊமா குசும்பு, ஊமா குசும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா காரியத்தையுமே பண்ணிட்டு முகத்தை ரொம்ப நல்ல மாதிரி சமத்து பையன் மாதிரி அப்படிங்கறது என்னுடைய குரூப்ல இருக்கக்கூடிய தினேஷ். அவன் தான் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் பிளான் பண்ணி பண்ணணும், பிளான் பண்ணி பண்ணலன்னா இப்படிதான் சொதப்போம் ஓகே அப்படின்ட்டு நம்ம வடிவேல் சார் சொல்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணுவான். ஆனா இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ட்டுன்னு அவன் பண்ணின எந்த ஒரு விஷயமே வெளியில தெரியாத மாதிரி பாத்துக்குவான். அப்படின்னா அமுக்குனி அப்படிம்பாங்களே, அவன் தான் தினேஷ் தான். என்னையா இப்படி சாச்சு புட்டையா அப்படின்ட்டு நாங்க கேக்குற அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். அதாவது நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்னா படுத்துக்கு போவோம். அவன் மட்டும் மாட்டிக்காத அளவுக்கு வீட்டுல யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டான். ஆனா எங்க எல்லாருடைய வீட்டுக்கும் போன் பண்ணி உங்களுக்கு தெரியுமாட்டி சந்திரசேகர் மத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து படுத்துக்கு போயிருக்காங்க அப்படின்ட்டு போட்டு கொடுப்பான். போட்டு குடுக்கறான் அப்படிங்கறது கூட தெரியாது. நாங்க எல்லாரும் இப்பதான் ஆண்டி படத்துக்கு போயிட்டு வந்தோம், இவ்வளவு சூப்பரான படம் நீங்க பாருங்கம்மா. அட பாவி, இந்த விஷயத்த அப்படியே மறைக்கலாம் நினைச்சிட்டு இப்படியா போட்டு குடுக்கற
0: காத்து வாக்குல கோத்து வித்துட்டாரா?
4: ஒரு போக்குல கோத்து விட்டு போட்டு விட்டேன்னு தெரியாத அளவுக்கு ஐயோ நான் உளறு வாய் ஆயிட்டேன்டா, சாரிடா, என்ன மன்னிச்சுக்கோடா அப்படிமா. நீ உளறு வாயிலடா, வேணும்னே பத்த வைக்கணும் அப்படின்ட்டு பத்த வைக்கிற பரட்ட நீ அப்படின்னு
0: பத்த வச்சுட்டியே பரட்ட அப்படின்னு
4: அதேதான். அதனால

0: அவன் எங்க வீட்டுல இல்ல எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயும் அது மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவனால என்ன சொல்றது, பெற்ற இன்பங்களை விட பெற்ற துன்பங்கள் ஐயோ சொல்லுவாங்கல்ல. நம்ம இவரு ஊருக்குள்ள 10-15 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறவன் நான் வச்சிருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்ட் வச்சு
1: கஷ்டப்படுறேன். அந்த குரூப் வந்து எப்படி இருக்கும்,
0: கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரிதான் ஆகும். அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த நகைச்சுவை சம்பவங்கள் கொஞ்சம் முறுக்கி விடுறதெல்லாம் இவனாலதான் டைம் பாஸ் ஆகுதுன்னா எல்லாருக்கும் பாத்துக்கோங்களேன்.
1: சூப்பர் சூப்பர் சார். சோ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அப்படின்னாலே நிறைய விதமான கேரக்டர்ஸ் இருப்பாங்க. சோ இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும்போது இருந்தா இந்த இருந்தாலும் துன்பம் இல்லாவிட்டாலும் துன்பம்ங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் இருந்தாதான் அந்த இடம் வந்து ஒரு கலகலப்பு இருக்கு இல்லையா?
0: ஒரு நாள் வரலனாலும் எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அடுத்த நாள் வந்து முன்னாடி நாள் செய்யாததையும் அடுத்த நாள் சேர்த்து வச்சு
1: செய்வோம். ஒரு நாள் ஆப்ஷன் கூட விட மாட்டோம் நாங்க.
0: எக்ஸாக்ட்லி, ஒரு நாள் தரமான சம்பவத்துக்கு ரெண்டு தரமான சம்பவத்தை செஞ்சு போயிடுவோம் அப்படி.
1: சூப்பர் சூப்பர் சார். சோ என்னதான் இருந்தாலும் பாத்தீங்களா, நீங்க ஃப்ரெண்டை விட்டு கொடுக்காம அவன் இல்லன்னா நாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், மிஸ் பண்ணுவோம், ரொம்ப சைலண்ட் ஆயிடும் எங்க குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் வந்து சேட்டை இருந்தாலும் அந்த நட்பை விட்டு கொடுக்காம இருக்க பாருங்க சந்தோஷம் சார். சூப்பர் சார், சூப்பர்.
0: ஆமா, ஆப்வியஸ்லி விட்டு கொடுக்காம இருக்கணும். அந்த கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம்
1: கண்டிப்பா. வந்து நம்ம கேட்டுட்டு இருக்க நேயர்கள் கூட நம்ம குரூப் இப்படி ஒருத்தர் இருக்கா, நம்ம கண்டிப்பா கால் பண்ண அப்படிங்கிற எண்ணத்தோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? சூப்பர் சார், சூப்பர். நிகழ்ச்சியில அழகா பங்கெடுத்து உங்க அழகான கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்க தோழரே, வாழ்த்துக்கள், நன்றி.
0: தேங்க்யூ சோ மச் மேம், பை.
1: பை சார். என் நண்பு தோழர்களே, உங்களுக்கான நிகழ்ச்சி தான் வீக்கெண்ட் ஸ்பெஷல்ல பேசுங்க தோழா நிகழ்ச்சி. சோ இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இன்னைக்கான டாபிக் என்னன்னா, அவன் தாண்டா இன்னைக்கு ஒரு பெரிய வேலையா பாத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நண்பன் யார் அப்படிங்கறத தான் நம்ம குரூப்ல இருக்கக்கூடிய நேயர்கள் யார் அப்படிங்கறத நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. எஸ், அந்த நண்பனை கண்டுபிடிச்சிட்டீங்களா, உடனே போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. இப்போ ரெயின்போக்கு 2271760202752353 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு சோ டயல் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க அன்பு தோழர்களே. இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேர்களே, இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் விடுத்துள்ள அறிவிப்பு, பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் 2026 விருதிற்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் PMRBP என்பது 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் சிறப்பான சாதனைகளை கௌரவிக்கும் ஒரு பெருமைக்குரிய தேசிய விருதாகும். 31/7/2026 நிலவரப்படி வயது கணக்கிடப்படும் இந்த விருது வீரத்திறன், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. பரிந்துரைகள் விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலம் மட்டுமே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கான ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் https://awards.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கடைசி தேதி July 31, 2026. பரிந்துரைகளை அனுப்பும் பொழுது கவனிக்க வேண்டியவை: பரிந்துரைக்கப்படும் குழந்தைகள் தேசிய அளவிலான விருதிற்கு மிகவும் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். திறமையான குழந்தைகளை அடையாளம் காணும் பணியில் குறிப்பாக பெண்கள், பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய பிரிவுகள், SC/ST மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும். வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நேரம் சரியாக 12:17 ஆகியாச்சு. FM ரெயின்போ புதுவை 102.8 பேசுங்க தோழா நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. எஸ், நம்ம பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் இன்னைக்கான டாபிக் என்ன? வீக்கெண்ட் ஸ்பெஷலில் பார்த்தீங்கன்னா அவன் தாண்டா இன்னைக்கு ஒரு பெரிய வேலையாக பார்த்துட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒரு ஆள் இருப்பாங்க. பார்க்கறதுக்கு அமைதியாக ரொம்ப சமத்துக்குட்டி மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் யாருக்குமே தெரியாது. அழகாக அமைதியாக இருந்து எங்கே கோத்து விடுமோ அங்கே கோத்து விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாம் வாங்கிய அடிகள் பல இருக்கும் இல்லையா என் அன்பு தோழர்களே? அந்த அடிகளை ரொம்ப ஜாலியாக காமெடியாக நம்ம பகிர்ந்துக்க போகிறோம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: பூடி, நான் வர. கோ, சித்தனை இல்லை, நான் போறேன்.
1: திரும்பி வரட்டு மல்லி அரும்பெடுக்க.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் சரியா 12:26, 29 நொடிகள் ஆகியாச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வீக்கெண்ட் ஸ்பெஷல். பேசுங்க தோழா.
4: போலாமா?
5: சீரியஸ்லி? சீரியஸ்லி?
4: யா
5: ஓகே, லெட்ஸ்

0: Sony.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: நேரம் சரியா 12:30. ஒவ்வொரு குரூப்லயும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அமைதியா இருந்துகிட்டே அழகா நிறைய வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க இல்லையா. சோ அவன் தானே இன்னைக்கு ஒரு பெரிய வேலையா பாத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட் யார் அப்படிங்கறத நீங்க டயல் பண்ணி ஷேர் பண்ணிக்க போறீங்க. நீங்க டயல் பண்ண நம்பர் 2271760 2272503.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

நேரம் சரியா 12:34 50 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வீக்கெண்ட் ஸ்பெஷல். பேசுங்க தோழா நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு சூப்பரான பாடல் வந்து கேட்கலாம் டான் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று பிற்பகல் 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ் ப்ரோக்ராம் உங்களுக்காக ப்ராட்காஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த லைவ் ஷோவில் குட்டிஸ் சுட்டிஸ் நீங்கள்லாம் பங்கெடுத்துக்கலாம். உங்கள் டேலண்ட் அழகாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் தான் ரெயின்போ கிட்ஸ். ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரிஞ்ச ரைம்ஸ் சொல்லலாம், ஸ்டோரி சொல்லலாம், உங்களுக்கு அந்த மனப்படமாக தெரியக்கூடிய பாடல் சொல்லலாம், திருக்குறள் சொல்லலாம். ஸோ உங்களான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் எல்லாமே இங்கே நீங்கள் வெளிப்படுத்தலாம். உங்கள் ரெண்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்மான ரெயின்போ கிட்ஸுக்கு மறக்காமல் டயல் பண்ணுங்கள். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க குட்டீஸ். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 பேர் உயிரிழந்தனர். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளும் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகளை ஒன்றிணைந்து எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தார். சர்வதேச பிரச்சினைகளில் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் ஒருமித்த கருத்துக்கள் முக்கியமானது என்று அவர் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்படும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இந்தியா வந்தடைந்தார். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர் டோஷிமிட்சு உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இந்தோ பசிபிக் பகுதியில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. சிக்கிம் மாநிலத்தை பாதுகாக்கும் பொக்கிஷமாக கஞ்சன்ஜங்கா விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா எழுதியுள்ள கட்டுரையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், சிக்கிம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். சிக்கிம் மக்களின் கலாச்சாரம், ஆன்மீகம், வரலாற்று முக்கியத்துவம் குறித்து அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தின் வளர்ச்சிப் பாதை குறித்தும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்நாடுகளில் தற்போது பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்தியர்கள் அந்நாட்டு சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி செயல்பட வேண்டும் என்று

கூறியுள்ளது. இந்தியாவில் தற்போது எபோலா வைரஸ் தொற்று குறித்த அறிகுறிகள் இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 204 அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 867 பேருக்கு இத்தொற்றின் அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை அடுத்து அந்நாடுகளில் பொது சுகாதார அவசரகால நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. காங்கோ உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் பயணிகளை சோதனை செய்ய சுகாதார குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபியின் தெவாங்ஷு பாண்டா வெற்றி பெறும் நிலையில் உள்ளார். டைமண்ட் ஹார்பர் மகளிர் பல்கலைக்கழக வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. 10வது சுற்று முடிவில் திரு பாண்டா 63,238 வாக்குகள் பெற்று முதலிடத்தில் உள்ளார். தற்போது அவர் 38,940 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சம்புநாத் 2வது இடத்திலும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அப்துல் ரசாக் 3வது இடத்திலும் உள்ளனர். நோய்கள் பரவுவதை தடுக்க

0: து 10வது சுற்று முடிவில் திரு பாண்டா 63,238 வாக்குகள் பெற்று முதலிடத்தில் உள்ளார். தற்போது அவர் 38,940 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சம்புநாத் 2வது இடத்திலும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அப்துல் ரசாக் 3வது இடத்திலும் உள்ளனர். நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற 79வது உலக சுகாதார அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காசநோய் போன்ற நோய்களை தடுப்பது, அவசரகால சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உலக சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தம் தொடர்பான மாநாட்டு அறிக்கையில் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை என்று அதன் தலைவர் டோ ஹியூங் வியட் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஐநா தலைமையகத்தில் நடைபெற்ற மாநாட்டுக்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், உறுப்பு நாடுகள் ஆக்கப்பூர்வமாக விவாதித்ததாக தெரிவித்தார். ஈரானின் அணு ஆயுத திட்டங்களுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்த மாநாடு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அணு ஆயுத பரவலை தடுப்பதற்காக ஐநா சார்பில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஒருமித்த கருத்து எட்டப்படாததற்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் அதிருப்தி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தான் நாட்டின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். அம்மாகாணத்தில் உள்ள சமான் பதக் ரயில் நிலையம் அருகே இந்த குண்டுவெடிப்பு நேரிட்டது. இந்த குண்டுவெடிப்பில் ரயில் சேதமடைந்ததாகவும் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10 வாகனங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து குவெட்டா நகரில் உள்ள மருத்துவமனைகளில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டு மருத்துவர்களும் சுகாதார அலுவலர்களும் விரைந்து செல்ல உத்தரவிடப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவில் உள்ள கார்டன் க்ரூவ் பகுதியில் ஆபத்தான ரசாயன கசிவு காரணமாக அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியா ஆளுநர் கவான் நியூசோம் ஆரஞ்ச் கவுண்டியில் அவசர நிலையை பிறப்பித்துள்ளார். இதனையடுத்து லாஸ் ஏஞ்சலஸின் கார்டன் க்ரூவ் புறநகர் பகுதிகளில் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்த பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளது. அப்பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் உற்பத்தி நிலையத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த ரசாயனம் அதிக வெப்பம் காரணமாக கசிந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. 50,000 பேரை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்காக முகாம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க வெள்ளை மாளிகை நுழைவாயிலில் தாக்குதல் நடத்திய ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். அமெரிக்க உளவுப்பிரை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பென்சில்வேனியா சாலை வழியாக வந்த ஒருவர் திடீரென்று துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் அவரை சுட்டுக் கொன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாதத்தில் 3வது முறையாக இத்தகைய துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடைபெற்றதாக கூறப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டினால் எச்சரிக்கை விடுக்கும் ஏர்ஷிப் தொழில்நுட்ப மாதிரி சோதனை தமிழகத்தின் நாகப்பட்டினம் கடல் பகுதியில் இன்று நடைபெற்றது. இந்த திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் நிதி உதவி அளித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடலில் மீனவர்கள் எல்லை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் மீனவர்களின் தொடர்பு சாதனங்கள் மூலம் கடல் எல்லை குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்ளும் வகையில் பொறியியல் பயின்ற மாணவர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர். பொறியியல் மாணவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா மூலம் இதற்கான மாதிரி பரிசோதனை நாகை கடலில் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். தமிழக எல்லையினை அறிந்து கொள்வது அவசர காலங்களில் கடலில் இருந்து கரைக்கு தொடர்பு கொள்வது சவாலாக உள்ளது. அதுபோல இந்திய கடல் எல்லையில் ஊடுருவலை தடுப்பதும் சவாலாக உள்ளது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அலுமினியம் மற்றும் நெகிழி போன்ற பொருட்களால் விமான வந்து உருவாக்கப்பட்ட ஏர்ஷிப் அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு கடலில் உள்ள வான்வெளியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்படும். இந்த அமைப்பு சூரிய சக்தியால்

0: 24 மணி நேரமும் இயங்கும். இந்த ஏர்ஷிப் அமைப்பு 24 மணி நேரமும் 200 கிலோமீட்டர் சுற்றளவில் கண்காணிப்பினை மேற்கொள்ளும் உயர் சக்தி மிக்க கேமராக்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் சிறிய அசைவோ ஊடுருவோ இருந்தால் உடனடியாக படங்களை செயற்கைக்கோள் மற்றும் தரையில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைக்கும் உடனடியாக அனுப்பிவிடும். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா, தியா சிட்டாலே இணை சாம்பியன் பட்டம் வென்றது. நைஜீரியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை 11-8, 14-12, 11-8 என்ற செட் கணக்கில் பிரான்சின் சாமிலி லிவ் லியோடே நாட்ரெஸ்ட் இணையை வென்றது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்குகிறது. பாரிஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் யோகி பாம்ப்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் லீனஸ் இணையும், ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டொமிலினர் இணையும் கலந்து கொள்கின்றன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதோனம் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் பலோசிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 உயிரிழந்துள்ளனர். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா, தியா சிட்டாலே இணை சாம்பியன் பட்டம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:50:26, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
4: மாமி, உங்க விலாசம் சொல்லுங்க, நான் வரேன். வாமா, விலாசம் என்ன பெரிய விலாசம்? எனக்கு கடுதாசு போடுறவா, தட்டுக்கட்டு போறதா? பழைய மாம்பழம் குளம் இருக்கோ இல்லையோ, அதோட வடக்கால நேரா போனா சுப்பராயன் சந்துன்னு ஒன்று வரும். அங்கே ஒரு தாவாரத்தில் குடியிருக்கேன். அதுக்கே 15 வாடகை. எதிர்க்க ஒரு தகரக்காரன் கடை. மதுரம் மாமின்னு கேட்டா சொல்லுவா. பஸ் வராப்பில் இருக்கே. ஆமாம் மாமி, இது ஃபேக்டரி குவார்ட்டர்ஸ் போகும், ஏறிக்கோங்க. கைப்பையை வாங்கி கொண்டு அவளை பஸ்ஸில் ஏற சொல்லிவிட்டு மைத்ரேயி பிறகு பையை அவள் கையில் கொடுக்கிறாள். இனி அந்த ஞானம்மாவின் சொகுசான நிழலும் ஊட்டமான உணவும் வெயில் படாத வாழ்க்கையையும் அவள் அனுபவிப்பது பெரும் துரோகமாகும் என்று மைத்ரேயி கருதுகிறாள். எப்படியேனும் ஒரு வேலை தேடிக்கொள்ள வேண்டும். இந்த ஜாதியின் சீரழிவை அடித்தளத்திலேயே தடுக்க வேண்டும். அன்று அவள் வீடு திரும்பும்போது எம்ஏ பரீட்சை எழுதும் உறுதி கூட ஆடிப்போகிறது. அவள் வீடு திரும்பும்போது ஞானம்மா வீட்டில் இருப்பாள் என்று மைத்ரேயி கருதியிருக்கவில்லை. 5:30 மேல்தான் ஞானம் அலுவலகத்திலிருந்து திரும்புவது வழக்கம். ஜானகியின் வீட்டில் சாவி கொடுத்திருப்பாள். மணி 5 கதவும் திறந்திருக்கிறது. முன்னதாக வந்துவிட்டாளா? அவளுக்கு உடல் நலக்குறைவென்று வந்து படுத்த சந்தர்ப்பங்கள் கூட மிக மிக குறைவு. ஒரு முறை ஃப்ளூ காய்ச்சல் வந்தது. அவளுக்கு தெரிந்து ஞானம் சேர்ந்தால் போல 3 அப்போதுதான் படுத்திருந்தாள். மைத்ரேயி வீட்டுக்குள் நுழைந்தபோது ஞானம் உடல் நலமின்றி படுக்கையை விரித்து படுத்திருக்கவில்லை. மாறாக உள்ளே சமையலறையில் ஏதோ செய்து கொண்டிருக்கிறாள். ஏலக்காயும் நெய்யும் மணக்கின்றன. சாப்பிடும் கூடத்து மேஜை மீது புதிய ஜினியா பூ கொத்து ஒன்று பறித்து செருகி வைத்திருக்கும் மலர்குடுவை. எனக்கா என்று அவள் சமையலறையை எட்டி பார்க்கிறாள். ஸ்டவ்வில் அல்வா கிளறும் ஞானம் அருகில் வடைக்கு வேறு அரைத்து வைத்திருக்கிறாள். எனக்கா, யாருக்கு பார்ட்டி இன்னைக்கு? என்னிடம் முன்பே சொல்லியிருந்தால் இன்னும் 1 நேரம் முன்னதாக வந்திருப்பேனே. உன்னிடம் அப்போதே சொல்ல எனக்கு தெரியாதா? விடுங்கள், நான் கிளறுகின்றேன், நீங்கள்

0: உங்கள் முகத்தை துடைத்து கொண்டு போங்கள். எத்தனை பேர் அக்கா?
1: யாரும் இல்லை. எதிர்வீட்டு ராமேசனும் ஜானகியும் வருகிறார்கள்.
0: இன்னைக்கு அவர்களுக்கு வெட்டிங் டேயா? நீங்க பார்ட்டி கொடுக்கிறீங்களாக்கா?
1: ஞானம் மைத்ரேயை குறும்பு சிரிப்புடன் திரும்பி பார்க்கிறாள். அவளோட அவர் ஃப்ரெண்டு ஒரு IMS டாக்டர் பையன் வந்திருக்கிறான். இங்கே அழைத்து வரேன்னா.
0: சரி, ஒரு ஸ்வீட் பண்ணலாம்னு நினைச்சேன். பிறகு ஒரு காரமும் இருந்தால்தான் சரியாக இருக்கும்னு தோணித்து.
1: மைத்ரேயி ஒரு கணம் சலனமற்று நிற்கிறாள். யாரையோ அழைத்து வருகிறேன் என்றால் அதற்கு ஸ்வீட்காரமா? அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு டாக்டர் பையனை எதற்கு அழைத்து வருகிறார்களாம்?
0: எதற்கு ஸ்வீட்காரம் பண்ணுவானேன்?
1: இனிப்பு போர்மா என்று பார் என்று அவளிடம் ஒரு தேக்கரண்டியில் கொஞ்சம் எடுத்து கொடுக்கிறாள்.
0: வாசனையே சொல்கிறதே, போரும்.
1: மைத்ரேயினால் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு கால் ராஜா வருவதாக செய்தி அனுப்பியிருப்பாரோ?
0: ஞானம் பொய் சொல்ல மாட்டாள்.
1: IMS என்றால் போருக்கு போயிருப்பவனாக இருக்கும்.
0: அதற்காக உபச்சாரமா?
1: மைத்ரேயி முகம் கழுவி பொட்டு வைத்து கொண்டு உள்ளே மீண்டும் நுழைகிறாள். ஞானம் அல்வாவை இறக்கி வைத்துவிட்டு போண்டாவை உருட்டி காயும் எண்ணெயில் போடுகிறாள்.
0: நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீர்களக்கா.
1: ஞானம் திரும்பி பார்க்கவில்லை.
0: மிக்க நன்றி. நீ போய் தலைவாரி கொண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இரு.
1: எனக்கென்ன இப்போ? நான் எப்போதும் ஃப்ரெஷ்ஷாகத்தான் இருக்கிறேன்.
0: நான் சொல்வதை கேளேன்.
1: மைத்ரேயி பூடகத்தை உடைக்க தயாராக, நான் கேட்க மாட்டேன் என்று சிரிக்கிறாள்.
0: நீ இப்போதெல்லாம் நன்றாக பேச தெரிந்து கொண்டு விட்டாய். கேட்காவிட்டால் போ.
1: மைத்ரேயி சாப்பிடும் கூடத்து மலர்குடுவையை பார்த்து கொண்டு நிற்கிறாள். ஜப்பானிலிருந்து அக்காவுக்கு யாரோ நண்பர் வாங்கி கொடுத்த பீங்கான் குடுவை அது. அதை படுக்கையறை அலமாரியில் தான் வைத்திருந்தாள். இன்று அதை எடுத்து ஜினியா பூங்கொத்தை வைத்திருக்கிறாள். பொருத்தமாக இல்லை. ஞானம்மாவுக்கு இந்த அலங்கார கலைகளில் ஆர்வம் உண்டு.
0: பால்காரன் வருகிறான் வாயிலில். அதிகமாக பால் வாங்குவதற்காக பெரிய பாத்திரத்தை ஞானம்மா எடுத்து வருகிறாள்.
1: இதுவரையில் அவளுக்கு தெரிந்து எத்தனையோ விருந்தினர் வந்திருக்கின்றனர். ஆனால் ஞானம் அவளை முகம் திருத்திக்கொள் என்று சொன்னதில்லை.
0: என்ன விசேஷம்?
1: பளியிரன்று மின்னல் பொறி போல் ஒரு நினைவு தோன்றுகின்றது. அந்த பக்கம் எங்கேனும் தனராஜ் பொதுக்கூட்டத்தில் பேச வருகிறானா?
0: அக்கா இவளை அவனுடன் சேர்த்து வைக்கப் போகிறாளா?
1: சுவரொட்டிகளை அவள் நன்றாக பார்த்தாளே.
0: இந்த எதிர்பாராத ஊகம் தோன்றியதும் மைத்ரேயிக்கு ஒரு பொருந்தாமை உண்டாகிறது. தனராஜ் தன்னை வந்து சந்திக்க நேரும் என்ற எண்ணமே அவளுக்கு தோன்றியதில்லை.
1: அப்படி ஒரு சந்தர்ப்பம் நேரும் என்று அவள் அதுகாரம் நினைத்திருக்கவில்லை. ஆனால் நிகழ்கால அரசியல் வினோதங்களை நினைக்கையில் எதுவும் நடக்கும் என்றே தோன்றுகிறது.
0: லோகா அறிவு மலர்ச்சி பெற்றவள், விரிந்த மனமுடையவள் என்று அவள் கருதிய லோகா, மதுரத்தை கணவன் இறந்து ஓராண்டுக்குள் அவளுடைய வீட்டுக்கு வரலாகாது என்று தடுத்து முடிநீக்க காரணமாக இருந்தாள் என்றால் வேறெந்த சம்பவம்தான் நிகழாது? போலியாக வாழ்ந்த கணவனுக்காக அப்படி மாறிவிட்டாளா? ஆச்சாரியார் என்று இகழ்ந்து தூற்றியவரை இன்று தூற்றியவர்களே மூதறிஞர் என்று போற்றுகிறார்கள். தனராஜ் மைத்ரேயியை கட்சி கூட்டாக அழைக்க வரலாம். அவன் வரும்போது அவள் என்ன செய்வாள்?
1: பெரும் கேள்வியாக அவள் மனக்கண்ணில் அது விஸ்வரூபம் எடுக்கிறது.
0: அக்கா அவள் அந்த கட்சியில் இணைவதை ஆதரிக்க மாட்டாள். ஆனால் தனராஜின் மனைவி என்று வரும்போது?
1: அவள் பழைய மைத்ரேயி இல்லை. ஆனால் அவனும் பழைய தனராஜாக இல்லாமல் இருக்கலாமே.
0: என்ன இப்படி உட்கார்ந்திருக்கிறாய்? என்ன யோசனை?
1: நீங்கள் உள்ளத்தை ஒளியாமல் கூறுங்கள். தனராஜ் வருகிறானா?
0: ஞானம் விழிக்கிறாள்.
1: யார் தனராஜ்?
0: மைத்ரேயி கோபத்துடன், தெரியாதது போல் பாசாங்கு செய்ய வேண்டாம்.
1: ஆலமரத்து கிளிப்பாட்டு போட்ட திரைப்பட கவிஞர், கட்சியின் தூண் போன்ற உறுப்பினர். அரசியல் என்றால் வெட்கம் மானம் ஒன்றுமே இருக்காது போலிருக்கிறது என்று வெடுவெடுத்துவிட்டு சிவக்கும் முகத்தை திருப்பிக் கொள்கிறாள்.
0: அடர் ஆமா என்று ஞானம் கேட்டுவிட்டு சிரிக்கிறாள்.
1: எனக்கு அவனை பற்றி நினைப்பே இல்லை. அப்படி யாரும் வரப்போவதில்லை.
0: பின் என் அலங்காரத்தில் உங்களுக்கு என்ன ஆவல்?
1: ஏதோ சொஜ்ஜி பஜ்ஜியை பண்ணி வைத்து கொண்டு பெண்ணை ரெடியாக இரு என்று சொல்பவர்கள் போல் இருக்கிறதே உங்கள் நடப்பு.
0: ஞானம் அவளை நேராக கனிவுடன் நோக்குகிறாள்.
1: மைத்ரேயின் முகம் குழம்பி இருக்கிறது.
0: கோபிச்சுக்காதே மைத்தி.
1: எண்ணம் அப்படி இல்லைன்னு நான் சொல்லலை. நேற்றே இதை சொல்லத்தான் ஜானகி வந்தாளாம். காலையில் 10 மணிக்கு ஆபீஸிலேயே ராமசேஷன் கேட்டார். மிக நல்ல பையன். வயசு 30 ஆகிறது. ஜாதகம் வரதட்சணை எல்லாம் கிடையாது. உங்கள் தங்கையை பற்றி நாங்கள் சொன்னோம்.

0: அவனே இன்று காலையில் அவள் காலேஜுக்கு போவதை பார்த்துவிட்டு இவள் தானா என்று கேட்டான். அவனை சாயங்காலம் கூட்டி வரட்டுமா என்று கேட்டார். நான் என்ன பதில் சொல்ல? வர சொன்னேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 134வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800-117-00 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் ஷீரடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக தெரிவித்தார். மேலும் புதுமை கண்டுபிடிப்புகள், உற்பத்தி திறன் மற்றும் தொழில்துறை உள்கட்டமைப்பு வசதிகள் போன்றவை நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியத்தின் பட்டமளிப்பு விழாவில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா பங்கேற்று உரையாற்றுகையில், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் சுகாதாரத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும், இதனை கருத்தில் கொண்டு மருத்துவர்கள் செயலாற்ற வேண்டும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் கால்நடை மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் adm.tanuvas.ac.in என்ற இணையதள முகவரி வாயிலாக நாளை காலை 10 மணி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று பிற்பகல் 3:30 மும்பை வாங்கடே மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் மோதுகின்றன. கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் இரவு 7:30 நடைபெறும் மற்றொரு போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

நேரம் சரியா 1:03:37 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது ஹாய் ஸ்நேகிதியவில் மகளிர் உங்கள் சாய்ஸ். ஸோ ஏன் அன்பு தொழில்களோட பேசுறதுக்கு நான் ஆர்ஜி பவானி வந்தாச்சு. என் அன்பு தொழில்களே, இந்த வீக்கெண்ட்ல உங்களுக்கான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். எஸ், டயல் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 2272530 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. ஸோ உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை பிளே பண்றதுக்கு நான் ஆர்ஜே பவானி தயாரா இருக்கிறேன்.

0: அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துகள்.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
0: ஹாய் ஸ்நேகி தேவில மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நம்ம தோழி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தோழியோட பேசிடலாம். வணக்கம் தோழி.
2: வணக்கம் தோழி.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
2: வாழப்பட்டமலை கலா பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க
0: கலா? எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லமா இருக்கேன் கலா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப லாங்ல நம்ம பேசுறோம் மேம்.
0: கண்டிப்பா. ஆமா ஆமா, இந்த எலெக்ஷன் வரும்போது நம்ம கொஞ்ச நாள் பேசாம இருந்துட்டோம் இல்லையா? ஓகே, சொல்லுங்க உங்க பிடிச்ச பாடல் சொல்லுங்க, பிளே பண்ணிடலாம்.
2: உள்ளும் கொள்ளை போகுதுல இருந்து கவிதைகள் சொல்லவான்ட்டு நிலையத்தில் இருப்பவர்களுக்கும் உங்களுக்கு நம்ம நேயர் அனைவருக்காகவும் டெடிகேட்
0: பண்றோம். அனைவருக்காகவும் நீங்க கேட்டதுக்கு அப்புறம் சொல்லாம நாங்க அந்த பாட்டை போடாம இருப்போமா? சொல்லுங்க. பிடித்த பாடல் வந்துட்டு இருக்கு, நேர்களுக்காகவும் சொன்னீங்க, விருப்ப பாடல் இதோ.
2: தேங்க்யூ மேம்.
0: நன்றி நன்றி.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ. இது எஃப்எம் ரெயின்போ புதுமை 102.8. ஹாய் ஸ்னேக் தேவில் மகளிர், உங்கள் சாய்ஸ் ஸ்னேக் சில. அடுத்ததாக நம்ம தோழி காத்துட்டு இருக்கோங்க, பேசிடலாம் நம்ம தோழியோட. வணக்கம் தோழி.
2: வணக்கம் தோழி பவானி.

0: வணக்கம். சொல்லு பர்வீன் திருமலை, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லமா இருக்கேன் தோழி, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் உங்க கூட பேசிட்டு ஜாலியா நல்லா இருக்கும்.
1: நாங்களும் உங்களோட பேசும்போது அப்படியே ரொம்ப உற்சாகமா இருக்கிறோம். சொல்லுங்க, நம்ம தோழிக்காக விருப்பப்படல பிளே பண்ண நான் ரெடியா இருக்கேன்.
0: கண்டிப்பாக. பொங்கி வரும் காவியப்படத்தை வந்து தினமும் சிரிச்சு மயக்கி அந்த பாட்டு.
1: இதோ பொங்கி வருகிறது. கே ஏ சித்ராவோட அருள்மொழி குரல்ல உங்களுக்கான சூப்பரான பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
0: தேங்க்யூமா.
1: நன்றி நன்றி. பாடல் தொடர்ந்து கேட்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
3: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

வச்சு மயக்கி என் மனச கெடுத்த சிறுச்சி கனவை தடுத்து நிறுத்தி அவ கனிஞ்சு வெடிச்ச பருத்தி வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி

0: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நேரம் சரியா 1:18 இஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வீக்கெண்ட் ஸ்பெஷலில். ஹாய் ஸ்நேகி தேவில் மகளிர், உங்கள் சாய் ஸ்நேகில பேசிடலாம் நம்ம அடுத்த தோழியோடு. வணக்கம் தோழி.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
0: கலைவாணி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேம், நீங்க எப்படி இருக்கீங்க மேம்?
0: ரொம்ப நல்லமா இருக்கு, உங்களோட பேசுறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க, விருப்ப பாடல ப்ளே பண்ணிக்கலாம்.
1: அவ்வளவு சந்தோஷம் மேம் உங்ககிட்ட பேசுறதுல.
0: Thank you so much. எங்க எல்லாருக்குமே நேயரோட பேசும்போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. மறுபடியும் உங்க குரல் எல்லாம் கேட்கும்போது அப்பா வந்தாச்சு வந்தாச்சு மீண்டும் வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி.
1: படம் வந்து வீராப்பு போன ஒரு வீரோ வந்தா இருப்பீரோ அந்த சாங்.
0: ஓ, சிச்சுவேஷன் சாங் போட்டுருவோம். இதோ உங்க பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க கலைவாணி. நன்றி. சோ பாடல தொடர்ந்து கேட்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: எண்ணத்தலை அழகா எழுத்தானி மூக்கழகா,
4: கோவில் சிலை அழகா கொல்லுதடா,
5: நறுக்கு சமரம் செஞ்சு நடு தருவ போற வர
4: போன

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரியகர்.
1: நேரம் சரியா 1:26:21 இது வீக்கெண்ட் ஸ்பெஷல் ஹாய் ஸ்நேகிதியில் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில என் அன்பு தோழிகளே, உங்க விருப்ப பாடல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே 2271760 2272530 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க. உங்க விருப்ப பாடல உலகமே கேட்டு கொண்டாடட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது நம்ம தோழி வந்தாச்சு, பேசிடலாம் தோழியோடு. வணக்கம் தோழி.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? தமிழ்ச்செல்வி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப அழகான பெயர்.
2: நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பேரை மறந்துட்டேன்.
1: ரொம்ப நல்லமா இருக்கேன். பேரை மறந்துட்டீங்களா? சோ நினைவூட்டுக்கலாம். பவானி.
2: பவானி, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லமா இருக்கேன் செல்வி. சொல்லுங்க, உங்க விருப்ப பாடல் என்ன?
2: அழகி படத்துல இருந்து ஒளியிலே தெரிவது
1: கண்டிப்பா. இந்த காற்றலையின் ஒளி அலைகள்ல எனக்கு காதுக்கு தெரிகிறது அந்த தமிழ்ச்செல்வி என்ற அழகி. சோ அந்த அழகிக்காக இதோ ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: நன்றிமா.
1: நன்றி நன்றி. நேர்களே, பாடல் கேட்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேர்களே, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது புதுச்சேரியில் நிறுவப்பட்டு படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவைச் சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கு ஓராண்டு கால சிறப்பு பயிற்சி திட்டத்தை வழங்குவதற்காக புதுச்சேரியில் அமைந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் தலைசிறந்த நிறுவனங்களிடமிருந்து சீல் செய்யப்பட்ட கவரில் விருப்பமனு கோரப்படுகிறது. பாடநெறி உள்ளடக்கத்தில் பொது ஆங்கிலம், பொது அறிவு, எண்ணியல் திறன், கணினியியல், சுருக்கெழுத்து மற்றும் தட்டச்சு பயிற்சி ஆகியவை அடங்கும். இப்பயிற்சியின் நோக்கம் குரூப் சி நிலை, எஸ்சி எஸ்சி, டிஎன்பிசி மற்றும் சிறப்பு ஆட்சேர்ப்பு

0: நிறுவனங்களால் நடத்தப்படும் காலி பணியிடங்களுக்கான பல்வேறு தேர்வுகளில் போட்டியிட அவர்களை தயார்படுத்துதல் ஆகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு தொழில் சார்ந்த கட்டணங்கள் ₹1,200 ஒரு மாணவருக்கு பிரதி மாதம் வழங்கப்படும். இப்பயிற்சி July 1, 2026 முதல் தொடங்கப்பட உள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சியளிக்கும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகிறது. விருப்பமுள்ளவர்கள் தங்கள் பயிற்சி மையத்தின் விவரங்களுடன் 3 வருடத்திற்கான வருமான வரி சான்றிதழ், மையத்தின் விவரங்கள், வகுப்பில் குறைந்தது 40 மாணவர்கள் அமரும் வகையில் இருக்கைகள் மற்றும் 2 மாணவர்களுக்கு 1 என்ற விகிதத்தில் கணினி இருக்க வேண்டும். குறிப்பிட்ட அனைத்து விவரங்களுடன் அலுவலகத்தை அணுகவும். துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, 3வது குறுக்கு தெரு, முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி 605005 என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தினை தங்களின் நிறுவனத்தின் முழு விவரங்களோடு மற்றும் ஆதார ஆவணத்துடன் சமர்ப்பிக்க கடைசி தேதி June 10 மாலை 5 மணி வரையிலும், மேலும் விவரங்களுக்கு www.labor.gov.in என்ற முகவரியிலும் www.ncs.gov.in என்ற முகவரியும் பார்க்கவும். இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது. ஹாய் ஸ்நேகிதேவில் மக்களிடம் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நம்மளுடைய அன்பு தோழி காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம் தோழியோடு. வணக்கம் தோழி.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க அழைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
3: ஜிம்க்கு சிக்கா.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஹாய் ஸ்நேகிதேவில் மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பேசிடலாம். நம்ம அன்புத்தோழியோட நேரம் சரியா 1:42:59 ஆகியாச்சு. ஹாய் அன்புத்தோழி, வணக்கம். வணக்கம், ரொம்ப நலமா இருக்கேன். விரும்பக்கூடிய அன்பு தோழியின் பேர் தெரிஞ்சுக்கலாமா? ஜெயா, எப்படி இருக்கீங்க? அப்ப இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி ஜே ஜே தான் இல்லையா? வெற்றி தான். ஆமா, சோ உங்க விருப்பாட்டுல சொல்லுங்க, பிளே பண்ணிடலாம்.
3: படம் காதலன், பாடல்
2: பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நேரம் சரியா 1:49 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வீக்கெண்ட் ஸ்பெஷல் ஹாய் ஸ்நேகிதிவில் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க கடலூர்ல இருந்து சுரேஷ். அப்படி சொல்வேன் நீங்க நினைக்கலாம், இல்ல. சோ சுரேஷும் அவங்க குடும்பத்தாரும் விரும்பி கேட்ட

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 டியூன் பண்ணி கேட்டுட்டு இருக்க அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் ஒரு சூப்பரான மதிய வணக்கம் சொல்லிக்கிட்டு காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அன்பு தோழன் தமிழ் வந்திருக்கேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா கேட்க கேட்க தெவிட்டாத காலத்தை வென்ற கானங்களை தான் கேட்டு ரசிக்க போறோம். அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியின் தொடக்கமா பாடல் வருது, குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து.

அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள். நேரம் 2:20:14 நேயர்கள் கேட்டு நசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருது பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்ருக்கீங்க காலத்தை வென்ற கானங்கள் எஃப்எம் ரெயின்போல. அடுத்த பாடல் வருது ஆசை முகம் படத்திலிருந்து. பாடலை பாடியிருக்காங்க TM சவுந்தரராஜன் மற்றும் P சுசீலா.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
2: பின்றாங்கப்பா,
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும்.

0: சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்
1: இவர் பெரிய கவிஞர் ஸ்ட்ரைட்டா சொல்ல அதை சுத்தி வளைச்சிட்டு சொல்ற
2: என்ன சொல்றதே
3: அதிரதுல
4: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள் மங்களன் மங்கள் NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805
7: நேரம் 2:30 25 நேயர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் அடுத்த பாடல் வருது ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நவ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருது சித்தி திரைப்படத்திலிருந்து.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம். தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேரம் 2:43 நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எஃப்எம் பிரவீன் பூவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் வருது கன்னித்தாய் திரைப்படத்திலிருந்து.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: நம்ம நிகழ்ச்சியில பாடல் வருது கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து. நேரம் 2:50 நிமிடம்.

0: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு ரசிக்கும்படியா இருக்கும்னு நினைக்கிறேன். வரும் பாடலுடன் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 3 மணி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு
1: மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு ஆட்டகாசமான வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அன்பு தோழன் தமிழ். ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில நம்ம வீட்டு குட்டி சுட்டி செல்லங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இது. நம்ம வீட்டு குட்டி செல்லங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பாட்டு பாடுவாங்களா, அதை எஃப்எம் ரெயின்போல வெளிப்படுத்தலாம். இல்லைப்பா, எங்க வீட்டு குழந்தை சூப்பராக கதை சொல்லும், அதை எஃப்எம் ரெயின்போல சொல்லலாம். இல்லை, அவங்க பேசுறதே ரொம்ப வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, எஃப்எம் ரெயின்போல நம்ம கூட பேச சொல்லுங்க. அவங்களோட விஷயங்களை பேசுறது, கதையோ பாட்டு பாடுறோ, இந்த திறமைகளை நம்ம உலகமே தெரிஞ்சுக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியில உங்க வீட்டு குட்டி சுட்டி செல்லங்கள் பங்கேற்க நீங்க டயல் பண்ண வேண்டிய எண் 2271760 மற்றொரு எண் 2271770. நீங்க வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: ரெயின்போ கிட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் டேலண்ட் ஷோ. நம்ம குழந்தைகள் அவங்களுக்கு இருக்க திறமைகளை நம்ம ஷோவில் வெளிப்படுத்தலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு வரும் குழந்தை யாருங்கிறது பேசுகிறாங்க, அவங்க என்ன திறமையை எஃப்எம் ரெயின்போவில் வெளிப்படுத்துகிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிறது பேசுறீங்க?
1: பெண்ணாத்துல இருந்து பேசுறேன். பார்வேந்தர்.
0: பெண்ணாத்துல இருந்து பேசுறேன்.

0: பார்வேந்தன். பார்வேந்தன் என்ன படிக்கிறீங்க?
1: எல்கேஜி படிச்சிட்டா இப்ப யுகேஜி போறா.
0: எல்கேஜி முடிச்சிட்டு யுகேஜி போக போறீங்களா? ஓ, இப்ப லீவ்ல இருக்கீங்களா? ஸ்கூல் லீவ்ல. ஓகே, எஃப்எம் ரெயின்போல என்ன சொல்ல போறீங்க? ரைம்ஸ் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க.
1: பாபா பிளாஸ்டிக் அவியலு எஸ்ஆர் எஸ்ஆர் த்ரீ பேக் ஃபுல் ஒன் ஃபார் மாஸ்டர் ஒன் ஃபார் டே அண்ட் இட் இஸ் ஃபார் த
0: சூப்பர் சூப்பர் பார்வேந்தன், சூப்பரா சொன்னீங்க. சரி, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க வீட்ல?
1: என்ன
0: விளையாடுவீங்க?
1: பல
0: கேம்ஸ் விளையாடுவீங்களா? யார் கூட? ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவீங்களா? தாத்தா கூட விளையாடுவீங்களா?
1: தாத்தா கூடயும் பாட்டி கூடயும் அம்மா கூடயும் அப்பா கூடயும் விளையாடுவா.
0: இவங்க கூட தான் விளையாடுவீங்களா? சரி, ஓகே. சூப்பரா பாடுனீங்க, சூப்பரா பேசுனீங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகள்.
1: தேங்க்யூ.
0: நம்ம ஷோக்கு வந்த ஃபர்ஸ்ட் குழந்தை பார்த்தீங்கன்னா சூப்பராக ரைம்ஸ் பாடிட்டு அதே போல் என்னென்ன விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ நம்ம வீட்டு குட்டி சுட்டு குழந்தைகளுக்கும் இது போல் ஆசைகள் நிறையா இருக்கும் இல்லையா? அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்த நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண் 2271760 மற்ற எண் 2271770 நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற முன்குறிவிட்டு எண்ணும் சேர்த்து டயல் பண்ணுங்கள்.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில நம்ம வீட்டு குட்டி சுட்டி செல்லங்களோட திறமைகளை வெளிப்படுத்த நீங்க கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு.
2: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
3: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
2: மாமா, நீ அஸ்ஸி
3: என்னடா திட்டியா?
2: இல்லடா, அஸ்ஸினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.
4: உன் சைடுல ஃபால்ட்ட வச்சு நீ

0: 김남희씨.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம நிகழ்ச்சியில வரும் குட்டி காலர் யார் எங்கிறது பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம். யார் எங்கிறது பேசுறீங்க? ஓகே, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: வேண்டுதல்
0: சூப்பர்ப்பா, சூப்பரா சொன்னீங்க. யார் சொல்லி கொடுத்தா?
2: தயவு செய்து கதவை மூடவும், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா.
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதான் சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: என்ன சொல்றது
0: இல்ல.
6: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ

0: 102.8ல தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங். லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

34 நிமிஷம் 45 நொடியில் நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ். ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில் நம்ம வீட்டு குட்டி சுட்டி செல்லங்களோட திறமைகளை வெளிப்படுத்த நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண் 2271760 மற்றொரு எண் 2271770. நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0 4 1 3 அப்படிங்கிற முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள்.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு குட்டி சுட்டி குழந்தைகள் அவங்களுடைய விருப்ப விஷயங்களையும் கதைகளையோ இல்லை பாடல்களையோ இல்லை ஸ்டோரிஸையோ சொல்லணும்னு நினச்சா எஃப்எம் ரெயின்போ கால் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண் 2271760 மற்றொரு எண் 2271770. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள்.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

ஜூதுக்குன்னா அண்டர் கட்டில சண்டர் குந்தர் அண்டர் வண்டர் ஜூதுக்குன்னா.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில குட்டி சுட்டி செல்லங்கள் பேசினாங்க, அவங்களுடைய கதை சொல்றது, பாட்டு பாடுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வெளிப்படுத்தினாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்களுக்கும் வெளியிருந்து கேட்டு ரசிச்சவங்களுக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக நன்றி. வரும் பாடலுடன் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு.
1: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றாங்கன்னு
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது அம்மன் TRY TMT கம்பிகளின் கட் கேமரா ரோலிங்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
1: எல்லாருக்கும் சூப்பரான குட் ஈவினிங். டைம் இப்போ 4:01 ஆகுது. சோஎஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கட் கேமரா ரோலிங்ல நான் உங்க ஆனந்தி, அண்ட் ஏன் கூட
3: நான் உங்க ஆர்ஜே தமிழ்.
1: எஸ், சோ இன்னைக்கு நம்ம ஷோ இன்னைக்கு பொதுவாவே ஜெனரலா கட் கேமரா ரோலிங்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான டைலாக் வந்து நம்ம பிளே பண்ணுவோம். சோ அந்த டைலாக நம்மளுடைய நேயர்கள் வந்து எவ்வளவு சூப்பரா பேசி காட்டுறாங்க அப்படின்றத பொறுத்துதான் வந்து நம்மளோட ஷோ எவ்வளவு என்டர்டெய்னிங்கா போக போகுது அப்படின்றது இருக்கு. சோ தமிழ், இப்ப நான் வந்து ஒரு டைலாக் வந்து பிளே பண்ண போறேன். அந்த டைலாக வந்து நான் பிளே பண்ணணும் அப்படின்னு நினைச்ச உடனே என்னோட மனசுல வந்தது யாருன்னு தெரியுமா?
3: யாரு?
1: தமிழ் தான்.
3: உங்களுக்காகவே
1: வந்து இந்த டயலாக் வந்து எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். சோ அந்த டயலாக் இப்ப நம்ம கேக்கலாமா?
4: என்னுடைய பாப்புலாரிட்டி, பர்சனாலிட்டி, கெபாசிட்டி, யூனிவர்சிட்டி, மெட்ராசிட்டி, இதையெல்லாம் பார்த்து எனக்கு அவங்க ஒரு ஆடம்பரமான தடபுடலான வரவேற்புகள் கொடுக்கலாம், நடக்கலாம். இதையெல்லாம் பார்த்து பொறாமையில நீ கண்ணீர் வடிக்க கூடாது.
5: எதுக்குன்னு கண்ணீர் வடிக்க போறேன்?
4: ஓகே
5: ஓகே.
1: என்ன ஓகேவா தமிழ்?
3: இது நீங்க எனக்கு போட்ட மாதிரி ஒண்ணும் தெரியலையே.
1: இல்ல, உங்களுக்காகவே ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்த டயலாக் தான் இது.
3: என்ன வச்சு காமெடி நீங்க பண்ணலையே?
1: கண்டிப்பா காமெடி தான் பண்ண போறோம். ஆக்சுவலா அதுக்காக தான் இந்த டயலாகே வந்து. சோ நேயர்களே, நீங்க இந்த ஷோல வந்து கலந்துக்கலாம். சோ இந்த டயலாக நீங்க எவ்வளவு சூப்பரா பேசி காட்ட போறீங்க அப்படின்றத பொறுத்துதான் நம்மளோட ஷோ போக போகுது. சோ இந்த ஷோல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 and 2275230. அண்ட் இப்ப உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு ஜெயிலர் படத்துல இருந்து, கேக்கலாம்.
6: Tiger ka hukum.

0: டைகர் காகம். அர்த்தமாயிருந்தா ராஜா.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. 4:06 ஆகுது. சைஃபம் ரெயின்போ புதுவை 102.8 கட் கேமரா ரோலிங் தான் கேட்டு இருக்கீங்க. சோ தமிழ் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காரு. என்ன தமிழ், ஒரே சிரிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. என்ன விஷயம்
2: இந்த ஃபர்ஸ்ட் டயலாக், யார் சொல்ல போறா, எப்படி சொல்ல போறாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கு.
1: என்னதான் வந்து நேயர்கள்லாம் வந்து ரெடியா இருந்தாலுமே இன்னொரு முறை அந்த டயலாக் நம்ம கேட்டுட்டு நேயர்கள் கிட்ட பேசலாம் சரிங்களா?
2: நிச்சயமா.
3: என்னுடைய பாப்புலாரிட்டி, பர்சனாலிட்டி, கெபாசிட்டி, யூனிவர்சிட்டி, மெட்ராசிட்டி, இதையெல்லாம் பார்த்து எனக்கு அவங்க ஒரு ஆடம்பரமான தடபுடலான வரவேற்புகள் கொடுக்கலாம், நடக்கலாம். இதையெல்லாம் பார்த்து பொறாமையில நீ கண்ணீர் வடிக்க கூடாது.
4: கண்ணீர் வடிக்க போறேன்.
3: ஓகே
4: ஓகே.
1: ஆனா லைட்டா இப்பவே கண்ணீர் வடிக்கிற மாதிரி தெரியுதே.
2: அது ஆனந்த கண்ணீருங்க.
1: அப்படியா, சரி ஓகே. நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசலாம். ஹலோ.
5: ஹலோ,
1: வணக்கம்.
5: வணக்கம்,
1: சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
5: ஜான்சி ராணி, கண்ணதி நகர்ல இருந்து பேசுறேன்.
1: ஓகே, சொல்லுங்க, நல்லமா இருக்கீங்களா?
5: நல்லமா இருக்கேன்.
1: நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு ஆர்வமா காத்துட்டு இருக்காரு. என்ன என்ன இது, ஒரு இதுவே காணுமே. சாப்பிட்டீங்களா இல்லையா நீங்க?
2: சண்டே என்ன ஆச்சு?
1: ரொம்ப நிறைய சாப்பிட்டாங்களோ? அப்படியா?
5: என்னோட இதெல்லாம் பார்த்து எனக்கு தடபுடலா, நீங்க வரவேற்பு கொடுக்கலாம்,
1: அதையெல்லாம்
2: தலைகீழாகத்தான் குதிப்பேன்.
1: சரி, குதிங்க குதிங்க. என்ன மேம், இன்னொரு ட்ரை பண்றீங்களா டயலாக்?
5: இல்ல இல்ல,
1: போதுமா. சரி ஓகேமா, தேங்க்யூ.
6: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ கட் கேமரா ரோலிங். ஸோ தமிழ் வந்து என்ன தமிழ் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுடைய பாப்புலாரிட்டி பர்சனாலிட்டி இதெல்லாம் பத்தி ரொம்ப ஆர்வமா யோசிச்சுட்டு இருக்கீங்களா?
1: என்னதான் ஆரம்பத்திலேயே அழ வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே,
0: ஸோ அதனால வந்துட்டு என்னதான் யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்க?
1: அடுத்த காலர் என்ன வருவாங்க என்ன சொல்லுவாங்கன்ற மாதிரி ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு.
0: சரி, அப்ப நம்ம நேர்த்தியே பேசிடலாமா? ஹலோ,
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: போடுங்களுக்கு
3: என்னுடைய பாப்புலாரிட்டி பர்சனாலிட்டி கெபாசிட்டி யூனிவர்சிட்டி மெட்ராசிட்டி இதையெல்லாம் பார்த்து எனக்கு அவங்க ஒரு ஆடம்பரமான தடபுடலான வரவேற்புகள் கொடுக்கலாம் நடக்கலாம். இதையெல்லாம் பார்த்து பொறாமையில நீ கண்ணீர் வடிக்க கூடாது.
4: கண்ணீர் வடிக்க போறேன்.
3: ஓகே
4: ஓகே,
0: பாருங்க, உங்களுக்காக வந்து தமிழ் கண்ணீர்லாம் வடிக்காம எவ்வளவு ஒரு ஆர்வமா வந்து காத்துட்டு இருக்காரு நீங்க பேசுறது கேட்கறதுக்காக. இப்போ ரெடி ஐயப்பன் சார்?
5: என்னோட பாப்புலாரிட்டி, என்னோட வெலாசிட்டி, என்னோட
0: அதுக்கப்புறம்
1: என்னமோ
0: வருமே சயின்ஸுக்கெல்லாம் வெலாசிட்டிக்கெல்லாம் போயிட்டீங்க நீங்க, அவ்வளவு ஸ்பீடா நீங்க.
5: என்னோட பாப்புலாரிட்டி, எனக்கு நீங்க தடபுடல வரவேற்பு கொடுக்கலாம்னு நினைக்கலாம்.
0: நினைக்கலாம்ல, நாங்க குடுக்கறோம்.
5: அதை பார்த்து நீ எதுவும் கண்ணீர் விடுத்துக்கூடாது.

0: கண்ணீர்லாம் வரல, சந்தோஷமா இருக்கு நீங்க பேசுறது கேக்குறதுக்கு.
1: ஆனந்த கண்ணீரே வந்துருது.
0: ஆமா ஆமா. சரி நம்ம திரும்ப ட்ரை பண்ணலாம்.
2: என்ன
0: ஒழுங்கா கேக்கலையா சொல்லுங்க. உங்களுடைய பாப்புலாரிட்டி, பர்சனாலிட்டி,
1: கெபாசிட்டி,
0: யூனிவர்சிட்டி,
2: என்னுடைய பர்சனாலிட்டி, என்னுடைய கெபாசிட்டிக்கு
0: நீங்களே ஒரு டயலாக் சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கும் கட் கேமரா ரோலிங் சொல்லணுமா இல்ல அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா?
2: அது ஒரு சின்ன டயலாக் தான்,
0: சின்ன டயலாக், சின்னதா. ஸ்டார்ட்
2: பண்ணுங்க.
1: I'm waiting.
0: எங்க வெயிட் பண்றீங்க?
1: லைன்ல.
2: லைன்ல.
0: அதுதான் வெயிட் பண்ணதா நான் இப்ப பேசிட்டேமே. அப்புறையா இன்னும் வெயிட்டிங் சொல்றீங்க நீங்க?
2: சரி டயலாக் அது.
0: ஓ டயலாக். சரி சரி ஓகே. சூப்பர் சூப்பர் சார்.
2: தேங்க்யூ படத்துல வரோம்.
0: ஓகே ஓகே. தேங்க்யூ சார். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கட் கேமரா ரோலிங்.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. கட் கேமரா ரோலிங். சோ இன்னைக்கு நம்ம ஷோல போட்ட ஒரு டைலாக், சோ பாப்புலாரிட்டி பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேச காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் யாரு? ஹலோ,
2: என்ன எல்லாருமே ஒரு வாட்டி போடுறீங்களான்னு கேக்குறாங்க. தமிழ்ல இருக்கிற மாதிரி ஒரு டயலாக் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்.
1: சோ அப்படினா வந்து பேசிடுவாங்க அப்படின்னு சொல்றீங்களா?
2: நான் நினைக்கிறேன்
1: எப்படி போட்டாலும் எனக்காக ஒரு முறை போடுங்க அப்படின்னு கேட்பாங்க, அப்படித்தானே சார்?
3: அதேதான்.
1: சரி, ஓகே, கேக்கலாம்.
4: என்னுடைய பாப்புலாரிட்டி, பர்சனாலிட்டி, கெபாசிட்டி, யூனிவர்சிட்டி, மெட்ராசிட்டி இதையெல்லாம் பார்த்து எனக்கு அவங்க ஒரு ஆடம்பரமான தடுப்புடலான வரவேற்புகள் கொடுக்கலாம், நடக்கலாம். இதையெல்லாம் பார்த்து பொறாமையில நீ கண்ணீர் வடிக்க கூடாது.
5: கண்ணீர் வடிக்க போறேன்,
4: ஓகே?
5: ஓகே.
1: சோ இந்த டயலாக் வந்துட்டு போட்டு போட்டு அநேகமா வந்து எனக்கு தான் கண்ணுல வந்து தண்ணீர் வர போகுதுன்னு நினைக்கிறேன் நானு. சரி, ஓகே, கேட்டீங்களா?
3: கேட்டேன், கேட்டேன்.
1: இப்ப என் கண்ணுல தண்ணீர் வராம தயவு செய்து அந்த டயலாக சொல்லிட்டு இருக்கீங்களா?
3: சொல்லிடுறேன்.
1: ஓகே. கட் கேமரா ரோலிங் சொல்லணும்ல, சொன்னாதானே சொல்லுவீங்க?
2: கட் கேமரா ரோலிங்.
3: என்னுடைய பாப்புலாரிட்டி, பர்சனாலிட்டி, கெபாசிட்டி, யூனிவர்சிட்டி, மெஜாரிட்டி இதெல்லாம் பார்த்து ஒரு தடபுடலான வரவேற்பு நீங்க கொடுக்கலாம். அத பார்த்து நீ கண்ணீர் எல்லாம் வடிக்க கூடாது.
2: அடுத்தது
1: தமிழ், நீங்க தான் சொல்லணும்.
2: எல்லாத்துலயும் நான் தான் சொல்லணும். அப்படின்னு
1: நீங்க தான் சொல்லணும்.
3: என்னுடைய இத பார்த்து ஒரு தடபுடலா வரவேற்பு கொடுக்கலாம்னு அவங்க நினைக்கலாம். அத பார்த்து நீ கண்ணீர் வடிக்க கூடாது.
1: எங்களுக்கு வந்து கண்ணீர் வரல.
2: எங்களுக்கு கண்ணீர் வரல. நான் என்ன கண்ணீர் வச்சு
1: பேசினதுனால எங்களுக்கு ஒரு சிரிப்பு தான் வந்தது ஆக்சுவலி.
3: அப்படியா? சரி சரி,
1: ஓகே, சூப்பர் சார். தேங்க்யூ.
3: தேங்க்யூ சோ மச். இருவருக்கும் நன்றி.
1: நன்றி. பாருங்க சந்திரசேகர் சார் வந்துட்டு நான் எனக்கு வரக்கூடிய ஒரு மாடுலேஷன்ல வந்து நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சூப்பரா பேசிட்டாங்க. சோ அடுத்து வந்து நேயர்கள்லாம் வந்து சீக்கிரமா இந்த ஷோல கலந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760122752300. சோ வெளியுள்ள இருந்து கால் பண்றவங்க 0413 அப்படின்ற கூடையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ கட் கேமரா ரோலிங் வித் மீ ஆர்ஜே தமிழ் அண்ட் ஆனந்தி.
1: ஆமா, சோ என்னோட பேர் வந்து நான் சொல்லாமலே தமிழே வந்து சொல்லிட்டாரு, அதுவும் தமிழே வந்து சொல்லியிருக்காரு, ரொம்ப சந்தோஷம் தான். சோ என்ன தமிழ், இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த டயலாக் வந்து சூப்பரா வந்து நேயர்கள்லாம் வந்து ட்ரை பண்ணாங்க இல்லையா?
0: சோ அடுத்து சூப்பரான மாடுலேஷன்லயும் ட்ரை பண்ணாரு.
1: ஆமா ஆமா, சிரிச்சிட்டே அவர் சொல்றப்ப நமக்கே வந்து ஒரு சிரிப்பு வருது அப்படினா வந்து பாத்துக்கோங்கல. சோ அதனால என்ன பண்ண அப்படினா இன்னொரு டயலாக் வந்து நம்ம குடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: நிஜமா, ஏன்னா இப்ப இன்னொரு டயலாக் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது அடுத்த லெவலுக்கு இன்னும் நம்ம ஷோவை கொண்டு போவோம்
1: அப்படின்றீங்க.
0: கண்டிப்பா,
1: நீங்க சொல்றீங்க, நானும் நம்புறேன்.
0: ஒரு தடவை எனக்கும் ஆர்வமா இருக்கு, பிளே பண்ணி காட்டுறீங்களா?
1: கண்டிப்பா, உங்களுக்காக. போடுறேன், கேளுங்க. பேசலாம். ஹலோ
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கங்க, தலைபாணி பேசுறேங்க.
1: சொல்லுங்க.

0: வாணி டயலாக் கேட்டிங்களா? எங்க இருந்து பேசுறீங்க? என்ன ஊர் நீங்க?
1: சீன்பாளையம்.
0: ஓகே சொல்லுங்க தண்டவாணி, டயலாக் கேட்டிங்களா?
1: ஆ கேட்டேன் மேடம்.
0: ஓகே பேச ரெடியா இருக்கீங்களா?
1: ஆ ரெடியா இருக்கு மேடம்.
0: நான் முதல்ல ப்ளே பண்ண டயலாக, இப்ப ரெண்டாவது ப்ளே பண்ண டயலாக.
1: ரெண்டாவது இப்ப பண்ண டயலாக் பேசுறேன்.
0: அதுக்குள்ள பேசுறீங்களா?
2: பாத்தீங்களா, நான் சொன்னல்ல நீங்க டயலாக் மாத்தீங்க.
0: சரி ஓகே, கட் கேமரா ரோலிங்.
1: இத்தனை நாளைக்கு இந்த சைக்கிள்ல மூட்டை முடிச்சோட அலைவ, என்ன மாதிரி துபாய்க்கு போனோமா, சம்பாச்சமா, செண்டு அடிச்சோமா, உக்காந்தமான இல்லாம நீ மாட்டுக்கு சைக்கிள்ல சுத்திக்கினே இருக்கிறீங்க, என்ன புழப்படா இது?
0: எங்களை பார்த்து ஏதாவது கேக்குறீங்களா? ஏதாவது மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டீங்களா? நேயர்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கட் கேமரா ரோலிங்.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: வெல்கம் பேக் டு த ஷோ. 4:36:22 ஆகுது. சைஃபம் ரெயின்போ புதுவை 102.8 கட் கேமரா ரோலிங் தான் கேட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில அடுத்து பேச காத்துட்டு இருக்காங்க நேயர். பேசிடலாமா? தமிழ்
5: பேசிடலாம்.
4: ஹலோ
6: ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம் சார்.
5: வணக்கம்,
4: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
6: நீங்க
4: பொறுமையா வர்றதுக்குள்ள நாங்க பஸ் ஏறி போயிடுவோம் போல இருக்கே. வந்துருவீங்க. பேசலாமா?
6: என்னுடைய
4: ஓடிட்டீங்களா? ஓகே, சொல்லுங்க. கலைவாணிக்கு இல்லாமையா குடுப்பாங்க?
6: இதெல்லாம் பார்த்து பொறாமையில கண்ணீர் வடிக்க கூடாதுடா. எதுக்குமே கண்ணீர் வடிக்க போறேன்.
4: நீங்களே கேட்டு கேள்வியும் நானே பதிலும் நானே.
6: என்னுடைய பாப்புலாரிட்டி, பர்சனாலிட்டி, கெப்பாசிட்டி, யூனிவர்சிட்டி, மெட்ராசிட்டி, இதையெல்லாம் பார்த்து எனக்கு எனக்கு அவங்க ஒரு
4: கௌரவமான
5: ஏங்க, நல்லாவேங்க போயிட்டு இருக்காங்க.
6: வரவேற்பு கொடுக்கலாமா?
4: ஆமா,
5: வரவேற்பு கொடுப்பாங்க.
4: தடபுடலான ஆடம்பரமான ஒரு வரவேற்பு கொடுக்கலாம்.
6: இதெல்லாம் பார்த்து நீ பொறாமையில கண்ணீர் வடிக்க கூடாது.
4: சரிங்க,
6: நான் எதுக்குமே கண்ணீர் வடிக்க போறேன்.
4: ஓகே, சூப்பர். ஓகே கலைவாணி, நல்லா பேசுறீங்க.
5: சூப்பராவே பண்ணாங்க.
4: வந்ததுலயே வந்து சூப்பரா பேசுறீங்க நீங்க. வெற்றி கூட பேசி பேசி எல்லாருக்கும் இந்த பழக்கம் வந்துடுச்சு நினைக்கிறேன்.
7: எவ்வளவு நாள் தான் அந்த மூட்டையை முடிஞ்சு சைக்கிள் கட்டிக்கிட்டே அலைய போறீங்க? என்ன மாதிரி துபாய்க்கு போனமா, ஒரு 3 வருஷம் இருந்தமா, அங்க இருந்து இங்க வந்தமா, செண்ட் அடிச்சமா, செட்டில் ஆனமான்னு இல்லாம இன்னும் உங்க அப்ப ஈசா குமாரியே தெரியல.
4: அப்பா கலைவாணி செட்டில் ஆயிட்டாங்களா டைலாக்ல அப்படின்றது இப்பதான் தெரிய போகுது நமக்கு. என்னாச்சு கலைவாணி, கேட்டீங்க இல்லையா?
6: கேட்டேன் மேம்.
4: பேசலாம்.
6: என்னடா எவ்வளவு நேரமா இந்த மூட்டி முடிச்சு கட்டிட்டு அழைச்சிக்கிட்டே இருக்க போறீங்க? என்ன மாதிரியே துபாய்க்கு போனோமா, ஒரு 3 வருஷம் இருந்தோமா, அங்க இருந்து இங்க வந்தோமா, சென்ட் அடிச்சோமா, செட்டில் ஆனோமான்னு
4: இல்லாம பயங்கரமா செட்டில் ஆயிட்டீங்க போல இருக்கு. நீங்க
5: துபாய்க்கு போயிட்டு வந்து பயங்கரமா செட்டில் ஆன மாதிரியே இருக்கு.
4: இல்ல டயலாக்ல அவங்க பயங்கரமா செட்டில் ஆயிட்டாங்க. ஏதோ நம்மள அப்படி பேசுற மாதிரி ஒரு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கலைவாணி. அப்படியா?
6: ஏதோ கொஞ்சம் சொன்னேன் மேம்.
4: அப்படியா? இல்ல இல்ல, நல்லாவே சொன்னீங்க, சூப்பரா ட்ரை பண்ணீங்கம்மா.
6: ஓகே மேம்.

0: ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். சோ பாருங்க, கலைவாணி வந்து ரெண்டு டைலாக்குமே வந்து அட்டகாசமா வந்து பேசிட்டாங்க இல்லையா தமிழ்.
1: சோ
0: அடுத்து வந்து நேயர்கள்லாம் இந்த ஷோல கலந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760122752300.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க இவங்களை எல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000.

0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
6: தினமும்
7: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
8: பாட்டு பாடவா?
9: வேணாம் வேணாம்.
8: பாட்டு கேட்கவா?
7: இது ஓகே.
10: மனம் விரும்புதே,
7: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
9: நம்ம FM ரெயின்போக்கு கால் பண்ணி
7: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
9: மனம் விரும்புதே.
11: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
12: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
11: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
13: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: வெல்கம் பேக் டு த ஷோ. 4:54 ஆகுது. சோ FM ரெயின்போ புதுவை 102.8 கட் கேமரா ரோலிங் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன தமிழ்
14: இல்லங்க இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் சொன்னதை பார்த்தா சேச்ச
15: பிசிறு கேள்வி பெருல உடனே பல்த்தே.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:01 நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு சூப்பரான வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக ஸ்டுடியோக்குள்ள இருந்து நான் தமிழ் பேசிட்டு இருக்கேன். நம்ம ஷோல எப்பவுமே ஒரு ஆர்ஜே பாத்தீங்கன்னா பீச்ல இருந்து ஷோ கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில எந்த ஆர்ஜே எந்த பீச்ல இருந்து ஷோ கண்டக்ட் பண்ண போறாங்கன்னு கேட்கறதுக்காக உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆவலோட இருக்கேன். மைக் ஆன் பண்ணி தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
2: புதுச்சேரியின் இதய துடிப்பு, காற்றலையில் கொட்டி கிடக்கும் இசை புதையல், நம்ம ஒரு மக்களின் உணர்வு, பல்லாயிரம் இதயங்களை இசையால் இணைக்கும் ஒரே சங்கமம், எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா எப்பவுமே ஜாலியா உங்களோட வாழ்க்கையில இசை பானங்களா இருப்பதற்கும் ரெயின்போ புதுவை 102.8 வெயில் தண்ணீர இந்த வேலையில கடல் காற்றோட வருடல்ல மனசு சிந்தனை மாற்ற வந்துவிட்டது. புதுவையின் பெருமை மிகு நிகழ்ச்சி அலையோடு விளையாது கடற்கரை மணல்ல நம்ம ஊர் மக்களோட சேர்ந்து நாங்க பண்ண போறோம். அதிரடி கலாட்டம் இசை ஒரு பக்கம், அலை ஒரு பக்கம் இன்னைக்கு கொண்டாட்டம் சும்மா தெரிக்கப் போகுது. இந்த ஆர்ப்பரிக்கும் அலைகளையும் துல்ற இசையையும் ஒருங்கிணைத்து உங்களோடு கைகோர்த்து வந்திருப்பது நான் யாருன்னு உங்களுக்கு இப்ப சொல்லியாகணும். புதுச்சேரியின் செல்லப்பிள்ளை மைக் பிடித்தாலே மேஜிக் பண்ணும் வித்தைக்காரர் உங்கள் அன்பிற்குரிய ஆட்சியை பேசிட்டு இருக்கேன். நான் இப்ப நேரடியா நல்லவாடு பீச் மணல இருந்து பேசுறேன். பைக் வந்து நம்ம கையில இருக்கும். புதுச்சேரி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆர்வம் நிகழ்ச்சியை கேட்டு இருக்காங்க. மக்களே நீங்களும் ரெடியா இருங்க, ஏன்னா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வந்து நான் போக போது இங்கே வந்து பீச் என்ஜாய் பண்றதுக்காக நிறைய மக்கள் வந்து ஜாலியா வந்து இருக்கீங்க. அவங்க கிட்டதான் இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி நாம பேச போறோம். இப்ப நான் என்னோட ரோமிங்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் நிகழ்ச்சியில யாராவது பேச போறோம், ஜாலியா பண் பண்ண போறோம்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே.
2: மனம் விரும்புதே,
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல் வாழ்த்துக்கள். நேரம் 5:05 நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நம்ம ஆர்ஜே சீனு பாத்தீங்கன்னா நல்லவாடு பீச்ல இருந்து இன்னைக்கு ஷோ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப யார் கூட பேச போறாரு, அவர் எங்க இருக்காருங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: அலையோரு பக்கம், இசையோரு பக்கம், உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை இந்த புள்ளி மேஜிக் ஷோவான அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நான் உங்க ஆர்ஜே சீனு வந்து பாத்தீங்கன்னா நல்லவாடு பீச்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்முடைய நேர்ல பேசுறதுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உங்ககிட்ட நம்ம பேசலாம். ஹாய்.
5: ப்ரொஃபஷனல் லைஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், கொஞ்சம் நிம்மதியாக

0: நம்ம ஆர்ஜே சீனு மீண்டும் நேரலையில் இணைகிறாரு. இப்ப யார் கூட பேசுறாருன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: என்னதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தடையா இருந்தாலும் நம்ம அலையோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக நாம வந்து எப்பவுமே நம்முடைய என்ஜாய்மெண்ட் வந்து பறிச்சுக்கிட்டதே கிடையாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் நம்ம நிகழ்ச்சி முதல்ல பேசினா பேச போறோம். சொல்லுங்க.
2: நர்சிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சு தான் அதை செலக்ட் பண்ணேன். சர்வீஸ் பண்றதுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், ஒரு நல்லா இருக்கும். அதனாலதான் அதை சூஸ் பண்ணி இதுல போயிட்டு இருக்கு. நானு எங்க வீட்டுக்காரு ஒரு பையன், 3.5 இயர்ஸ் ஆகுது. மாமியார் கூட
1: இருக்காங்க.
2: நினைக்கிறேன்
1: நைட் டைம்ல பீச்சுக்கு போயிட்டு அந்த அலையை இதெல்லாம் வந்து ரசிக்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். வாய்ப்பு கிடைக்கிறவங்க அதை வந்து அடிக்கடி மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து இப்ப பீச்சுனாலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன?
2: பீச்னா பிடிச்சது நைட் தான் பிடிக்கும் மோஸ்ட்லி. அதை தாண்டி பாத்தீங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ்
1: ஐஸ்கிரீம்
2: மார்னிங் ஆஃப்டர்நூன் டைம்ல ஐஸ்கிரீம் குடிப்போம். நைட் டைம்ல நாங்க மோஸ்ட்லி சுண்டல் தான் பண்ணுவோம்.
1: என்ன கேம் கேட்டீங்கன்னா பதில் சொல்ல முடியலையே. இல்ல பஸ்ட்லயே விட்டுட்டீங்க. வந்தா யார் பெஸ்ட்? நீங்க பெஸ்டா உன் தலைவர்
2: பெஸ்டா?
1: நீங்க தான்
2: பெஸ்ட்.
1: வீட்டுல சொல்ல வாங்கிட்டீங்களா?
2: கண்டிப்பா
1: கண்டிப்பா வாங்கிட்டீங்க. ஓகே. பாண்டிச்சேரி பீச் ராக் பீச் உங்களுக்கு எப்படி இருக்குமா?
2: நைட் டைம்ல ராக் பீச் பிடிக்கும். மார்னிங் அந்த நம்ம கொஞ்சம் பீச்ல என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா வேற பீச்.
1: சரி ஓகே. இது ஆமா சொல்லாம பேசிக்கிட்டு போகுதா? உங்க பையன் சொல்றதை நீங்க கேட்டீங்களா?
2: ஆ கேட்டதா?
1: ஆ சொல்லிட்டீங்க. ஓகே. வீட்டுல நீங்க தான் ரொம்ப கோவப்படுறீங்களா?
2: மூணு

0: இன்னைக்கு காலையில காபி குடிச்சீங்களா? நல்லவாடு
1: நல்லவாடு பீச் நாங்க மோஸ்ட்லி எட்டியா தான் போவோம். ராக் பீச் நைட் டைம்ல அடிக்கடி போவோம்.
0: ஓகே, கேள்வி வந்து பாத்தீங்கன்னா சில கேள்விகள் வந்து அப்படியே ஆகும் சொன்னாலும் சில கேள்விகள் கத்துக்க நல்லா பதில் சொல்றீங்க. சூப்பர் மேடம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறது, ஒரு கியர்னஸ் தான். நல்லா இருக்கு.
0: நல்லா பேசுனீங்க, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி வீக்கிய எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுங்க, அதெல்லாம் பேசுறதையும் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பேசணும். நிகழ்ச்சியில பேசுறதுக்கு நன்றி.
1: தேங்க்யூ.
0: இன்னைக்கு நம்ம அலையோடு விளையாடு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நல்லவாடு பீச் வந்து எல்லாருமே நல்லா ஜாலியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இசையோடு இணைந்திருங்கள். இது ரெயின்போ புதுவை 102.8.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அலையோடு விளையாடு கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின் போல. நம்ம ஆர்ஜே சீனு பாத்தீங்கன்னா நல்லாவோட பீச்ல இருந்து ஷோ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப யாரு கூட பேச போறான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: பீச் அலையும் ஓயாது, உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுக்கோட்டை 2.8 அலையோடு விளையாடு இப்பையும் கிடையாது. பீச்ல நேர்களோட மனசை கொலையடிச்சிட்டு இருக்கேன். நம்ம நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேசுறது ரெடியா இருக்கா, நம்ம கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் மகாலட்சுமி.
2: என்ன பண்ணுறது?
3: காத்தோட
2: வருவாங்க. அலையோடு விளையாடு நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா சரி ஹலோ அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட ஒருத்தவங்க பேச ரெடியா இருக்காங்க. அதாவது அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா
3: கேக்குதுங்களா?
2: இப்ப நான் வந்து கருத்து ஏற்ற போட்டிருக்கேன் சொல்லிட்டு. இந்த கேம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இருக்கான்.

0: இருக்கு இருக்கு. ஓகே, இன்னும் 10 நிமிஷம் இங்கே என்ன பதில் சொல்லுங்களா?
1: சொல்லலாம்.
0: வீட்டுல அந்த விளையாட்டு வசனங்கள்லாம் இருக்குதா? இருக்கு. ஓகே, எப்ப இப்போ உங்க கையில போன் இருக்கா?
1: இருக்கு.
0: ஓகே, நான் கேட்ட 100 கேள்விக்கு நீ கரெக்டா பதில் சொல்லிட்டீங்களா?
1: சொல்லிட்டேன்.
0: இன்னைக்கு நீங்க ப்ரோக்ராம்ல பேசி கலைக்கிட்டேன்னு நினைக்கிறீங்களா?
1: நினைக்கிறேன்.
0: நீங்க தொடர்ந்து இசை ஒருங்கிணைந்த ரெயின்போ புதுவை 102.8.

நேயர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் நாளை பிற்பகல் 12 மணிக்கு டெக் குரு, மருந்தாகும் தாவரங்கள், மூலிகை நிபுணர் டாக்டர் என் லோகநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார்.

0: நிகழ்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அலையோடு விளையாடு கேட்டு இருக்கீங்க. அடுத்ததா சீனு யார் கூட பேசுறாருன்னு தெரிஞ்சுக்கலாம்.
2: அலையில் நனைவோம், இசையில் இணைவோம். இது புதுவையின் கொண்டாட்டம், அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை பெறிட்டு இருக்கீங்க. இப்போ ரெயின்போ புதுவையின் இரண்டு புதுவத்தில் நான் இன்னைக்கு நல்லவாடு பேசுறேன் தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தர் வெயிட் நம்ம வந்து பேசலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் சொல்லுங்க, பேசுறேங்க
3: சார். மோகன்,
2: எங்க இருந்து வரீங்க?
3: தமிழகத்துல இருந்து வரோம்.
2: தமிழகத்துல இருந்து வரீங்க? என்ன சண்டே லீவு? பசங்க ஃபேமிலி எல்லாருக்கும் வந்துட்டீங்களா?
3: ஆமா.
2: எப்படி ஜனரல் ஜாலி இருந்துட்டு இருக்கீங்களா?
3: மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, இன்னைக்கு தட்டப்படலாம் ஒரு விருந்து தான்.
2: வண்டிட்டு ஒவ்வொரு இடமும் டெவலப் ஆயிட்டு
3: நமக்கு பாக்கணும். முதல்ல ஸ்ரீராம்பட்டினம் பீச்,
2: ஸ்ரீராம்பட்டினம் பீச்
3: ஓகேங்களா?
2: கடைகளுக்கு போக மாட்டீங்களா?
3: ஆன்லைன் ஷாப்பிங் இருந்தாலும் கடைக்கு போகாம இருக்க முடியாது.
2: புது ட்ரெஸ் போட்டா உங்களுக்கு தனி கேட்டு வந்துருமா?
3: ஐசு பாய்ச்சு தான் புதுசு புதுசு தான்.
2: ஓகே, சரி.

0: பேசலாம். ஹாய் சார், வணக்கம்.
1: பாண்டிச்சேரியில
2: நான் கொஞ்சம்
0: மத்தியெல்லாம்
2: அதெல்லாம் செஞ்சுக்கிறோம். நல்லா இருக்குப்பாங்க. எனக்கு டெய்லி போனாலும் கொஞ்சம் வேணும் இல்லை, இப்போ ஒரு நாள் அங்கே போனோம், மெயினாக கொஞ்சம் நல்லா இருக்கு. போய்
0: போனது
2: திடீர்னு கூப்பிட்டாங்க, கூட நல்லா தான்
0: இருக்குது. இசையோடு இணைந்திருங்கள் ரெயின்போ புதுவை 108.8.

0: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேரம் 5:45 அலையோடு விளையாடு கேட்டு இருக்கீங்க சீனு. அடுத்தது யார் கூட பேசுறாருன்னு தெரிஞ்சுக்கலாம்.
2: இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நல்லவாடு பீச் வந்து போயிட்டு இருக்கோம். எல்லாருமே ஜாலியா வந்து பீச் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில வந்து பேசுறதுக்காக ஒரு யங்ஸ்டர் வந்து ரிப்போர்ட் இருக்காரு, நம்ம அவர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்தேன், அவங்கெல்லாம் எங்க
2: போயிட்டாங்க, அவங்க தான் வந்துருக்கீங்க. அந்த பதில் வந்துருக்கீங்க. ஓகே, நீங்க என்ன போயிட்டு இருக்கீங்க?
3: நான் வந்து காலேஜ் படிக்கிறேன்.
2: காலேஜ் தான் போயிட்டு இருக்கேன்.
3: நல்லா போயிட்டு இருக்கேன்.
2: காலேஜ்ல இருந்தா நீங்க நல்லா புரியா இந்த நாட்டி பாயா
3: ரெண்டும் கலந்து
2: ரெண்டும் கலந்து உங்கள் பாதி இருக்கும் பாதிங்கிறீங்க.
3: ஆமா,
2: ஓகே. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இந்த பீச் வந்துருக்கீங்க, நீங்க இந்த பீச் போறது வந்து எந்த எவ்வளவு ஒரு ஹேபிட்டா வச்சிருக்கீங்க?
3: அங்க பீச் ஒரு ஒரு பீச்சா போவோம், நிறைய வீக் இருக்கு பாண்டிச்சேரியில. இந்த வீக் வந்து

0: ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ஈடன் பீச் போவோம். அது ஒரு மாதிரி கிளீனாக நல்லா இருக்கும் இந்த கேரளா ஸ்டைலில் தென்னை மரம்லாம். இந்த வாட்டி ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னால் நல்லவாடு போவோம் அப்படின்ட்டு பக்கத்தில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
1: போவோம். வார வாரம் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: ஆமாம்,
1: நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்.
0: ஆமாம்,
1: அதாவது பீச்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அது ஒரு இடம். ஆமாம், நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பீச் பண்ணீங்கன்னா அது எந்த
0: அளவுக்கு அங்கே வந்து பீச் வந்து எதனால நான் வரேனா வீக் ஃபுல்லா காலேஜ் ஸ்டடிஸ் அந்த மாதிரி
1: காலேஜ் போறதுக்கு
0: அது காலேஜ் படிக்கிறதுனால அது ரொம்ப படிக்க சொல்றாங்க, அசைன்மெண்ட் எல்லாம் எழுத சொல்லுவாங்க. அதனால ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனால வீக்கெண்ட்ல இந்த மாதிரி பீச் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம், வருவோம். நாங்க ஒரு ஒன் ஹவருக்கு யாரையும் எதுவும் பேசாம அப்படியே பீச்சை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்போம். அது ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்.
1: நீங்க
0: பீச் மட்டும் பார்க்க மாட்டோம்,

0: சூப்பரான ஒரு இடம். நீங்க எந்த அளவுக்கு நீங்க பீச் பண்ணீங்கன்னா அது எந்த அளவுக்கு
1: அங்க வந்து பீச் வந்து எதனால நான் வரேன்னா வீக் ஃபுல்லா காலேஜ் ஸ்டடிஸ் அந்த
0: மாதிரி
1: அது காலேஜ் படிக்கிறதுனால அது ரொம்ப படிக்க சொல்றாங்க, அசைன்மெண்ட் எல்லாம் எழுத சொல்லுவாங்க, அதனால ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனால வீக்கெண்ட்ல இந்த மாதிரி பீச் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம் வருவோம். நாங்க ஒரு ஒன் ஹவருக்கு யாரையும் எதுவும் பேசாம அப்படியே பீச் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அது ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். ஈடன் பீச்சும் ரூபி பீச்சும்
0: போயிருக்கோம்.
1: ரூபி பீச் வந்து ரொம்ப க்ளீனா அமைதியா இருக்கும், ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்காது, ஜாலியா இருக்கும் அந்த இடத்துல, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஸ்டோன் எல்லாம் அதனால ஏறி விளையாடுவோம், அதனால அங்கே ஜாலியா இருக்கும். ஈடன் பீச் வந்து எதனால பிடிக்கும்னா அது ரொம்ப வந்து கேரளா ஸ்டைல்ல இருக்கும், அது பாண்டிச்சேரி மாதிரியே ஃபீல் ஆகாது. ஆஹ், அந்த மாதிரி தென்னை மரத்துக்கு நடுவுல அந்த பார்க்கிங் அங்கெல்லாம் வாட்டர் கேம்ஸ் எல்லாம் இருக்கும், அதனால அங்க பிடிக்கும். போட்டிங் எல்லாம் போவோம் அதனால.
0: இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேம் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். என்ன கேம் ஆமா இல்ல மூணு பண்ணக்கூடாது, இந்த மூணையும் பதிலா
1: பண்ணக்கூடாது.
0: உலகத்திலேயே பாண்டிச்சேரி அமைதியான
1: நினைக்கிறேன்.
0: பாண்டிச்சேரி பக்தோடாவுக்கு ஈடு இணையதான் இருக்கா?
1: பகோடா
0: மட்டும்தான். பாண்டிச்சேரி சாப்பிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்க,
1: அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
0: சரி ஓகே. ஃப்ரெஞ்சு டவுன்ல போட்டோ எடுக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா?
1: எனக்கு பிடிக்காது.
0: ஆஃப் பீச் ஆனா எப்பவுமே உங்க காலுக்கு வந்து சந்தோஷப்படுறா?
1: ஆமா சொல்லும்.
0: ஆமா ஆமா சொல்லிட்டீங்க.
1: அவுட்டா?
0: அப்படி இல்ல சொல்லு, நான் கேட்கறேன். எத்தனை இதுல அந்த மாதிரி அவங்க பார்ப்போம்.
1: சரி,
0: பார்வதி பொங்கால உட்காந்து அரங்கடிக்கிறது ஜாலியா இருக்குமா?
1: ஜாலியா தான் இருக்கும்.
0: பாண்டிச்சேரி இப்ப ரொம்ப அதிகமாயிருக்கேன்.
1: அதிகமா தான் இருக்கு, வெளியே போறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
0: பாண்டிச்சேரி வேற ஊர்ல உங்களால இருக்க முடியுமா?
1: முடியாது.
0: இங்க இருக்கிற பழைய லைட் ஹவுஸ் ரொம்ப பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கும்.
0: பாண்டிச்சேரி மட்டும் ரொம்ப பாசமானவங்களா?
1: ஆமா ரொம்ப பாசமானவங்க.
0: ஆமா ஓகே. நான் வந்து ஒரு 10 கேள்வி கேட்டேன். இந்த 10 கேள்வி வந்து பாத்தீங்கன்னா நல்லா பதில் தெரியல. நான் ஒரு 2 கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஆமா பத்தி மாட்டிக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஓகே, சூப்பர். நல்லா ஜாலியா பேசுனீங்க. சரி சொல்லுங்க, இந்த எஃப்எம் ரெயின்போல பேசுறீங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: ரொம்ப நல்லா இருந்தது. வேற எதுவும் சொல்ல தோணல, ஆனா மாதிரி சண்டே ஸ்பெஷலிஸ்டா இருக்கும் தான் பீச்சுக்கு வந்தோம். இப்போ உங்ககிட்ட பேசுறதுல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு.
0: நல்லா பீச் என்ஜாய் பண்ணுங்க, காலையில் நிறைய போங்க. நன்றி.
2: இசையோடு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நேயர்கள் கவனத்திற்கு, இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் விடுத்துள்ள அறிவிப்பு, பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் 2026 விருதிற்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் PMRBB என்பது 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் சிறப்பான சாதனைகளை கௌரவிக்கும் ஒரு பெருமைக்குரிய தேசிய விருதாகும். 31/7/2026 நிலவரப்படி வயது கணக்கிடப்படும். இந்த விருது வீரதிறன், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் துறைகளில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. பரிந்துரைகள் மற்றும் விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலம் மட்டுமே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கான ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் https awards.gov.in.

விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கும் கடைசி தேதி 31 ஜூலை 2026. பரிந்துரைகளை அனுப்பும்போது கவனிக்க வேண்டியவை: பரிந்துரைக்கப்படும் குழந்தைகள் தேசிய அளவிலான விருதிற்கு மிகவும் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். திறமையான குழந்தைகளை அடையாளம் காணும் பணியில் குறிப்பாக பெண்கள், பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய பிரிவுகள், எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் பிரிவுகளை சார்ந்தவர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும்.

0: நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். அலையோடு விளையாட கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின் போல. நேரம் 6 மணி, கரெக்டாக 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இப்போ சீனு யார் கூட பேசுறாருன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: இன்னைக்கு நல்லா ஓட பீச்சுன்னா அலையோடு விளையாட நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. எல்லாருமே பீச் மேல ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே ரொம்ப சுத்தமாக மாறிட்டு வருது. வானத்தில் இருக்கு வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நேஷ் பேசுறதுக்காக இன்னொரு என்சர் வெயிட் பண்ணிருக்கேன். நம்ம பேசலாம். ஹாய்
2: ஹாய் வணக்கம்.
1: நீங்க பேசுறேன்.
2: பேர் வீரமணி.
1: வீரமணி, வீரமணி எங்கிருந்து வரீங்க?
2: அவ்வளோ

0: கடலுக்குள்ள போய் அதான் புறா எப்படி
1: இருக்கு? உங்களுக்கு பீச்ல எந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பீச்னா நிறைய விஷயம் இருக்குது, மணல் இருக்கு, நிறைய இருக்கு. எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: போனா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும்.
1: நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: பிஏ எக்கனாமிக்ஸ்.
1: நாங்க இருக்குதா எக்கனாமிக்ஸ்?
0: இல்ல இல்ல.
1: என்ன
0: இருக்கு
1: நல்லா ஓகே. மணி இப்போ 6:10 அதாவது 6 வந்து ஆயிடுச்சு. நம்ம நிறைய போய் நெருங்கி இருக்கோம். சூரியன் மெல்ல மறைஞ்சு அந்தி சாயிரம் இந்த அழகான நேரத்தில் நம்ம அலையோடு கிடையாடு நேரம் நிகழ்ச்சி ஒரு முடிவுக்கு வருது. ஆனா இங்க பீச் மணல நாம இன்னைக்கு பகிர்ந்துட்ட குறிப்பும் அந்த சுவாரஸ்யமான பேச்சுக்களும் என்னைக்குமே மறைக்காது. இன்னைக்கு என் கூட பேசின எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சும்மா தெரிக்க வேண்டாங்க. பாண்டிச்சேரி மக்களோட அந்த அன்புதான் இந்த சீனுக்கு மிகப்பெரிய எனர்ஜியா இருந்துருக்கு. இன்னைக்கு நம்ம கூட நேரடியா இருந்த நேர்களுக்கும் ரேடியோல கேட்டு ரசிக்கும் பெரிய நன்றிகள். மணல இருந்த பேர் அலையடிச்சு அழிஞ்சு போலாம், ஆனா நம்ம வானதின் பண்புகளின் பதிவான இந்த திறன்கள் என்னைக்குமே மறக்காது.
2: நன்றி சீனு.

0: இனி விளம்பரத்தினை தொடர்ந்து மாநில செய்திகள்.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
3: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: முட்டாள், புதுகார் வெல்ல வாய்ப்பு.
5: வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம்.
4: டேட், இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் தரணும்.
6: நிறுத்த முட்டாளே.
4: என்ன, இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
5: ஓ,
6: நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, ரிலாக்ஸ்.
5: ஆனா கார்வின் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
7: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
5: கூலாக இருங்கள்.
8: அப்பா, 3,000 கொடுங்களேன்.
9: எதுக்குப்பா?
8: என்னோட பாக்கெட் மணி.
9: அடடா, இப்ப என்கிட்ட 2,000 தான் கேஷ் இருக்கு.
8: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா UPI மூலமா பேமெண்ட் பண்ணுங்க, இட்ஸ் ஈஸி.
9: அடடா, எனக்கு சொல்லி கொடு, உன்னோட 1,000 எடுத்துட்டு போ.
8: உங்க மொபைல கொடுங்க,
9: எடுத்துட்டு போ.
10: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
11: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
12: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை நடைபெறும் பத்ம விருதுகள் வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை வழங்க உள்ளார். ஆப்பிரிக்காவில் இபோலா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் அவசர மருத்துவ பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களின் முதல் தொகுப்பை இந்தியா இன்று அனுப்பியுள்ளது. மத்திய பள்ளிக்கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை புதுடெல்லியில் சக்கூரா அறிவியல் திட்டம் 2026 பங்கேற்கும் மாணவர் குழுவை ஜப்பானுக்கு வழியனுப்பி வைத்தது. நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ராஸ் அதானம் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் உயரிய விருதுகளான பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்பட்டன. அதன்படி 5 பத்ம விபூஷன், 13 பத்ம பூஷன் மற்றும் 113 பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டன. பத்ம விபூஷன் விருது மறைந்த ஹிந்தி நடிகர் தர்மேந்திரா, மறைந்த கேரள

0: முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன், உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி கே டி தாமஸ் உள்ளிட்ட 5 பேருக்கு அறிவிக்கப்பட்டது. பத்மவிபூஷன் விருது மறைந்த ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன், நடிகர் மும்முட்டி, பிரபல டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர் கே ஆர் பழனிசாமி, ஈரோட்டைச் சேர்ந்த சமூக சேவகர் எஸ் கே எம் மயிலானந்தன் உள்ளிட்டோருக்கு அறிவிக்கப்பட்டது. இதேபோல் நடிகர் மாதவன், கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, எழுத்தாளர் சிவசங்கரி, மெட்ராஸ் ஐஐடி இயக்குநர் காமகோட்டி உள்ளிட்டோருக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டன. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை வழங்கவுள்ளார். ஆப்பிரிக்காவில் இபோலா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்களுக்கு அவசர மருத்துவ பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களின் முதல் தொகுப்பை இந்தியா இன்று அனுப்பியுள்ளது. இது குறித்த மேலும் சில தகவல்கள்.
1: உருவாகி வரும் எபோலா பொது சுகாதார அவசர நிலையை கருத்தில் கொண்டு இந்த பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் கூறினார். ஆப்பிரிக்க ஒன்றியத்துடன் ஒருங்கிணைந்து ஆப்பிரிக்காவின் இந்த நெருக்கடிக்கு ஆதரவளிப்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது என்றும் அவர் மேலும் கூறினார். பொது சுகாதார அமைப்புகளை வலுப்படுத்துவதிலும் சுகாதார அவசர நிலைகளுக்கு பதிலளிப்பதிலும் ஆப்பிரிக்க நாடுகளுடன் இந்தியா தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை இந்த உதவி பிரதிபலிக்கிறது. உலகளாவிய மனிதாபிமான உதவியின் ஒரு பகுதியாக நோய் பரவல்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகளின் போது நட்பு நாடுகளுக்கு தொடர்ந்து இந்தியா ஆதரவளித்து வருகிறது. எபோலா ஒரு கடுமையான மற்றும் பெரும்பாலும் மரணத்தை விளைவிக்கும் வைரஸ் நோயாகும். இதன் நோய் பரவல்களுக்கு அவசர பொது சுகாதார நடவடிக்கைகளும் ஒருங்கிணைந்த சர்வதேச ஆதரவும் தேவைப்படுகின்றன. இதன் எதிரொலியாக காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்நாடுகளில் பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்தியர்கள் அந்நாட்டு சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி செயல்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளது. இந்தியாவில் தற்போது எபோலா வைரஸ் தொற்று குறித்த அறிகுறிகள் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 204 அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 867 பேருக்கு இத்தொற்றின் அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை அடுத்து அந்நாடுகளில் பொது சுகாதார அவசர கால நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது.
0: இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளும் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகளை ஒன்றிணைந்து எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தார். சர்வதேச பிரச்சினைகளில் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் ஒருமித்த கருத்துக்கள் முக்கியமானது என்றும், இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்படும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 அரசுமுறை பயணமாக நேற்று புதுடெல்லி வந்தடைந்தார். நாளை மறுதினம் நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பென்னி வோங், ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு தோஷிமிட்சு உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இந்தோ பசிபிக் பகுதியில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இம்மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. சிக்கிம் மாநிலத்தை பாதுகாக்கும் பொக்கிஷமாக கஞ்சன்ஜங்கா விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா எழுதியுள்ள கட்டுரையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், சுற்றுலா பயணிகள் சிக்கிம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சிக்கிம் மக்களின் கலாச்சாரம், ஆன்மீகம், வரலாற்று முக்கியத்துவம் குறித்து அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தின் வளர்ச்சிப் பாதை குறித்தும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக திரு மோடி மேலும் கூறியுள்ளார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்திய வர்த்தக தலைவர்களின் தூதுக்குழுவுடன் 3 பயணமாக நாளை கனடா செல்கிறார். வர்த்தகம், முதலீடு மற்றும் பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை மேம்படுத்துவதற்காக திரு கோயல் ஒட்டாவா மற்றும் டொரண்டோவில் இருதரப்பு சந்திப்புகளை மேற்கொள்வார் என்று வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது ஒட்டாவாவில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. மேலும் 2030 இருதரப்பு வர்த்தகத்தை 70 பில்லியன் கனேடிய டாலராக விரிவுபடுத்துவதற்கான லட்சியத்துடன் இந்த ஆண்டு இறுதிக்குள் சமச்சீரான மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை விரைவில் முடிக்க இரு தரப்பினரும் பணியாற்றி வருகின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பள்ளிக்கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை புதுடெல்லியில் நேற்று சகூரா அறிவியல் திட்டம் 2

0: 2026 பங்கேற்கும் மாணவர் குழுவை ஜப்பானுக்கு வழியனுப்பி வைத்தது. இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
1: 15 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 24 சிறுவர்கள் மற்றும் 32 சிறுமிகள் உட்பட மொத்தம் 56 பள்ளி மாணவர்களும் அவர்களுடன் இந்தியாவின் சார்பில் 4 மேற்பார்வையாளர்களும் இம்மாதம் 30 தேதி வரை ஜப்பானுக்கு பயணம் மேற்கொள்வார்கள் என்று கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தில் பங்கேற்கும் மாணவர்கள் அரசின் தேசிய வருவாய் மற்றும் தகுதி அடிப்படையிலான கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற்றவர்கள் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. ஏப்ரல் 2016 முதல் இந்தியா இத்திட்ட தொடர்ந்து பங்கேற்று வருகிறது. இளம் மாணவர்களின் அறிவுசார் எல்லைகளை விரிவுபடுத்தவும் அவர்களிடையே அறிவியல் தேடல் ஆர்வத்தை வளர்க்கவும் ஜப்பான் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முகமை கடந்த 2014 ஆண்டு முதல் அறிவியலில் ஜப்பான் ஆசிய இளைஞர் பரிமாற்ற திட்டம் எனப்படும் சகூரா அறிவியல் திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் ஜப்பானின் மேம்பட்ட அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சூழலையும் அந்நாட்டின் செழுமையான கலாச்சார பாரம்பரியத்தையும் நேரில் அனுபவித்து அறியும் வகையில் மாணவர்கள் ஒரு வார காலத்திற்கு ஜப்பானுக்கு அழைக்கப்படுகிறார்கள்.
0: நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதானம் வலியுறுத்தியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற 79வது உலக சுகாதார அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காசநோய் போன்ற நோய்களை தடுப்பது, அவசரகால சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உலக சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. நீட் இளங்கலை தேர்வு வினாத்தல் கசிவு காரணமாக இம்மாதம் 3 தேதி நடைபெற்ற நீட் இளங்கலை தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து புதிய தேர்வு வரும் ஜூன் 21 தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்நிலையில் 2026 நீட் தேர்வர்களுக்காக ஒரு புதிய இணையதளத்தை நேற்று முன்தினம் தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. தேர்வர்கள் தங்களது தேர்வு விண்ணப்பத் தொகையை திரும்பப் பெறுவதற்காக அந்த இணையதளத்தை அணுகி தங்களது வங்கி விவரங்களை வரும் 27 தேதி வரை பதிவேற்றலாம். வரும் 27 தேதி இரவு 11:50 மணி வரை தேர்வர்கள் தங்களது வங்கி விவரங்களை பதிவேற்ற முடியும். அந்த இணையதளத்தில் தேர்வர்களின் பெயர், விவரம், வங்கியின் பெயர், வங்கி கணக்கு எண், IFSC, ரத்து செய்யப்பட்ட வங்கி காசோலியின் நகல் ஆகியவற்றை பதிவு செய்ய வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. ஆரோக்கியமான சமூகத்தால் மட்டுமே வளமான தேசத்தை உருவாக்க முடியும் என்று மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறினார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று அதிகாலை ஞாயிறுதோறும் சைக்கிள் மற்றும் காமன்வெல்த் தினத்தை முன்னிட்டு இளைஞர்களிடையே உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். சைக்கிள் ஓட்டுவது எரிபொருளை மிச்சப்படுத்துகிறது என்றும் மாசுபாட்டிற்கு சைக்கிள் ஓட்டுவது தீர்வு என்றும் திரு மாண்டவியா கூறினார். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில துணை முதல்வர் திரு அர்ஷி சாங்வி, நடிகர் திரு ஆயுஷ்மான் குரானா, ஒலிம்பிக் பதக்கம் வென்ற திரு ககன் நாரங் ஆகியோர் கலந்து கொண்டனர். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் வரும் 30 தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை நடைபெறும் பத்ம விருதுகள் வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை வழங்கவுள்ளார். ஆப்பிரிக்காவில் இபோலா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் அவசர மருத்துவ பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களின் முதல் தொகுப்பை இந்தியா இன்று அனுப்பியுள்ளது. மத்திய பள்ளிக்கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை புதுடெல்லியில் சகூரா அறிவியல் திட்டம் 2026 பங்கேற்கும் மாணவர் குழுவை ஜப்பானுக்கு வழியனுப்பி வைத்தது. நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ராஸ் அதானம் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன்.
3: ஆமாப்பா, ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
2: அதேதான்ப்பா, 60 ரூபா.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
5: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
6: அட காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கவுண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
5: பேங்க் அக்கவுண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
6: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
5: உத்கம்ல இருந்து. RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கியை அணுகி உங்க அக்கௌண்ட்டை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
6: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
5: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
4: RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு மாலை வணக்கம். அண்ட் மனம் விரும்பதே ஷோல நான் உங்க ஆனந்தி. சோ இந்த ஷோல உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாடலா நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். சோ கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2275230. வெளியூர்ல இருந்து கால் பண்றவங்க 0413 சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்ப நம்ம பாட்டு கேட்கலாமா? எஸ் உங்களுக்காக பேட்டை படத்துல இருந்து பாட்டு வருது, கேட்கலாம்.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்பதே சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் நேயர், ஹலோ.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
2: நலமா இருக்கீங்களா மேம்?
0: ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு சிவா படத்துல இருந்து வான்மதி பாட்டு வேணும் மேம்.
0: ஓகே, எதனால இந்த பாட்டு பிடிக்கும்?
2: சித்ரம்மா வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் மேம்.
0: அப்படியா?
2: ஆமா மேம்.
0: ஆரம்பத்துல வேற ஒருத்தர் வாய்ஸ் வருமே, அதுக்கப்புறம் தானே சித்ரா வாய்ஸ் வரும். சரி, ஓகே, எனிவேஸ் இந்த பாட்டு பிடிக்கும் அவ்வளவுதான் இல்லையா? நன்றி சார், கால் பண்ணதுக்கு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மேடம் விரும்பதே. சுடிகோஷில் வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ.
1: எங்கள் பாசத்துக்குரிய தோழிக்கு பொன்மாலை வணக்கம்.
0: தோழர் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: கலையரசு, நல்லாப்பாளையம்.
0: அந்த ஒரு கேப் போட தான் நம்ம சொல்லுவோம் எப்பயுமே பேரை, இல்லையா? சரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: வேற ஒண்ணு
0: இல்ல, புரியல.
1: ஒரு வித்தியாசமா இருக்கு சொல்லி, வேற
0: வித்தியாசமா, அப்பதான் தெரியும்ல யாரு அப்படின்னு. என்ன பாட்டு வேணும்?
1: பாடல் வழியே குயிலை கொண்டு வருகிறார் எங்கள் புது
0: மனிதன்.
1: இதுவரை கேட்காத ஒரு பாடலை எமக்காக தேடி கொடுத்த தங்களுக்கு நன்றி.
0: சரி, பாட்டு கரெக்டா சொல்லுங்க.
1: குயிலே,
0: படம் பேரு புது மனிதன் இல்லையா? அதேதான். சரி, பாட்டு கேட்கலாமா? கண்டிப்பா.

0: 6:37 ஆகுது. எஃப்எம் ரெயின்போல மனம் விரும்புவதே தான் கேட்டுட்டு இருக்கேன். நேயர்கள்லாம் வந்து அவங்களோட மனசுக்கு பிடிச்ச பாடலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சோ அடுத்து யாரு பாட்டு கேட்க போறது? ஹலோ
1: ஹலோ, மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: எம் அபு சாலி, தலவமூர்த்திக்கு போ.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: படம் சாமி போட்ட முடிச்சு.
0: சரி,
1: பாடல் பொன்னெடுத்து வரேன்.
0: பின்னாடி வேற யாரோ கத்துறாங்களே, யார் இது?
1: காகம் கத்துது மேடம்.
0: சரி, ஓகே ஓகே, சரி, பாட்டு கேட்கலாம். தேங்க்யூ,
1: மிக்க நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி சார். சோ நேயர்களே, நீங்களும் உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும் அப்படின்னா சீக்கிரமா கால் பண்ணுங்க. 2271 760 1 2275 230 என்ற நம்பருக்கு.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT-யின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
5: 6:45 கேட்டு இருக்கீங்க. மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ.
6: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
5: ஓகே, சொல்லுங்க, எதுக்காக மிக்க மகிழ்ச்சி?
6: உங்ககிட்ட பேசுறது ஒரு லைன் புடிக்கிறதுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி.
5: ஓகே, சரி, எனக்கும் மகிழ்ச்சி தான். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
6: எனக்கு சாதனா சர்கம் அண்ட் பது பாலகிருஷ்ணன் இவங்களோட வாய்ஸ்ல, வித்யாசாகர் அவர்களோட சூப்பரான மியூசிக்ல, மஜா திரைப்படத்தில இருந்து அசின் அண்ட் விக்ரமுடைய சூப்பரான நடிப்புல, சொல்லித்தரவா சொல்லித்தரவா சாங் மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும்.
5: ஓகே, சோ அந்த பாட்டை பத்தி அக்கு வேற ஆணி வேற எல்லா தகவலையும் சொல்லியாச்சு. இப்ப பாட்டு கேட்க வேண்டியது மட்டும் தான் பாக்கி இல்லையா?
6: எக்ஸாக்ட்லி.
5: கேட்கலாமா?
6: கண்டிப்பா கேட்டு மகிழலாமா?
5: ஓகே, தேங்க்யூ,
6: பை பை.

0: ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே கேட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ,
1: இனிய மாலை வணக்கம்.
0: என்ன ஒரு சிரிப்பு சொல்லுங்க, யார் சொல்றது மாலை வணக்கம்?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன்.
0: ஆடாடா, என்ன ஒரு மகிழ்ச்சி! அப்படியே மகிழ்ச்சியோட அந்த பாட்டை கேளுங்க பாக்கலாம்.
1: மேட்டுக்குடி அந்த படத்துல இருந்து அடியார் அடியார் அதங்கி அந்த சாங் மேம்.
0: நான் ஆனந்திதா.
1: தெரியும் மேம், நீங்க ஆனந்தி மேடம் தான் தெரியுமே.
0: தெரியுமா? நம்ம பாட்டு கேட்கலாமா?
1: அதனால உங்களை யாருன்னு தெரியும் மேம்.
0: சரி ஓகே, விடுங்க. ஓகே, நம்ம பாட்டு கேட்கலாம். தேங்க்யூ.
1: Thank you, ma'am.
0: Okay, so in the show,

மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இந்த ஷோல உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 1227523 0.

0: தொடர்வது இரவு 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். நாட்டின் உயரிய விருதுகளான பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்பட்டன. 5 பத்ம விபூஷன், 13 பத்ம பூஷன் மற்றும் 113 பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டன. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை வழங்கவுள்ளார். இபோலா வைரஸ் தொற்று பரவுவதை அடுத்து காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்நாடுகளில் பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்தியர்கள் அந்நாட்டு சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளது. இந்தியாவில் தற்போது இபோலா வைரஸ் தொற்று குறித்த அறிகுறிகள் இல்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ராஸ் அதானம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள திரிபுர சுந்தரி சமேத வேதபுரீஸ்வரர் கோவிலில் 40ஆம் ஆண்டு மகோற்சவம் கொடியேற்றத்துடன் நேற்று தொடங்கியது. 30ஆம் தேதி காலை 7 மணிக்கு திருத்தேர் வீதி உலாவும், ஜூன் 1ஆம் தேதி இரவு 7 மணிக்கு தெப்ப உற்சவமும் நடைபெறவுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL T20 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 துவங்கும் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடன் மோதுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. ஏஜ மணி 2:15 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நான் உங்க ஆனந்திதா பேசிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: தென்மேருந்து கணேஷ் ராஜா.
0: ஓகே, சொல்லுங்க கணேஷ் ராஜா, என்ன பாட்டு வேணும்?
1: அறிவிப்பாளர் இடத்துக்கும் உடன் இருக்கும் உதவியாளருக்கும் எனது அன்பார்ந்த மாலை வணக்கம்.
0: உதவியாளரா? நானே தான் எனக்கு உதவி செஞ்சுக்கிறேன்.
1: நன்றி
0: பாருங்க ஒரு பாட்டுக்கு. உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டை இந்த ஷோல கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 and 2275230.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
0: வெல்கம் பேக் டு த ஷோ மேடம் விரும்பதி. சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், வடலூர்ல இருந்து ராஜன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ராஜன், என்ன பாட்டு வேணும்
2: உங்களுக்கு? முதல்ல வாழ்த்துக்கள் மேடம்.
0: எனக்கா? எதுக்கு வாழ்த்துக்கள் சார்?
2: வாழ்த்துக்கள், பாராட்டுகள், எங்களை நேசிக்கிறீங்க.
0: அப்படியா?
2: நன்றி மேடம் உங்களுக்கு.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
2: பொறுத்தது போதும் படத்துல இருந்து ஆரோ பாடம் வந்த பாட்டு போடுங்க.
0: அப்படியா? என்ன என்ன ஏதோ சொல்றீங்களா? பொறுத்தது போதும் அப்படின்னு நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்தோலி செய்தார் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேர்களை தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்குவங்கத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். தெலங்கானாவில் கோடை வெயில் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு 16 பேர் உயிரிழந்தனர். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் நடத்திய பேச்சுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பதற்கான அம்சமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். இதற்கான அறிவிப்பினை அடுத்த சில மணி நேரத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிடுவார் என்றும் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் மீன்வளத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்த மண்டல ஆய்வுக் கூட்டம் நாளை மிசோரமில் நடைபெறவுள்ளதாக மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் பங்கேற்று 32 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஸா கட்சே கூறியுள்ளார். குவஹாத்தியில் உள்ள ஐஐடி வளாகத்தில் இந்த சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்றும் திருமதி

0: சாகர் சே தெரிவித்தார். மேற்குவங்கத்தின் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேபாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு சம்புநாத் குர்மியை விட 1,09,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவின் போது முறைகேடுகள் நடைபெற்றதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த தொகுதியில் மறு வாக்குப்பதிவிற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் மின்சாரம் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில் மின்சாரம் தடையின்றி வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோடை வெயில் அதிகரித்துள்ளதால் மின் தேவையும் உயர்ந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனுக்கு தில்லி அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் விவசாய குழுவினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். பீகாரில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு விஜயகுமார் சவுத்ரி கூறியுள்ளார். பட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பசுமை நிதியம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். வனப்பரப்பை அதிகரிப்பதில் இந்த நிதியம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பான பிரச்சினைகள் குறையும் என்றும் திரு விஜயகுமார் சவுத்ரி தெரிவித்தார். ஆந்திராவில் எபோலா வைரஸ் பரவலை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சத்யகுமார் யாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு விமான நிலையங்களில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தெலங்கானாவில் கோடை வெயிலின் தாக்கத்தினால் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. ஜெய்சங்கர் பூபாலப்பள்ளி மாவட்டத்தில் மட்டும் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாரங்கல், கரீம்நகர், நிஜாமாபாத் ஆகிய மாவட்டங்களில் தலா 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜோகுலம்பா, கட்வால், ரங்காரெட்டி, சூர்யாபேட் ஆகிய மாவட்டங்களில் தலா 1 உயிரிழந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் தடையின்றி நடைபெற்று வருவதாக பாரத் பெட்ரோலிய கழகத்தின் நிர்வாக இயக்குநர் திரு சுக்மல் குமார் ஜெயின் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் விற்பனை தடையின்றி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கூறினார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளதன் காரணமாகத்தான் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக திரு சுக்மல் குமார் ஜெயின் தெரிவித்தார். சத்தீஸ்கட்டில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கான்கர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது இவை பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ராஜ்சமந்த் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். கிவ் நகரை குறிவைத்து ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் அதிபர் திரு வலாடிமிர் செலன்ஸ்கி கூறியுள்ளார். இதில் 70க்கும் மேற்பட்ட

0: மற்றொரு காயமடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலை உறுதி செய்துள்ள ரஷ்யா யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளது. உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லேத்தரும், 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், ஆடவர் 63 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் ஸ்வீட்டியும், 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹாவும், ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங்கும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகல்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 5 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சிச்சுவானில் நடைபெற்ற இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஆர்யாவீர் தேவான் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ் வெள்ளிப்பதக்கத்தையும், அபியுதய் அரோரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் ஷிவன் அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும், லோகேஷ் சுப்பிரமணி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் அனிகா துபே வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷனையா பரஸ்ராம் புரியாவும், திவ்யான்ஷி ஜெயினும் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினர். பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 11-6, 11-6 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஏவ் ரியோக்ஸானை வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா 25-9, 25-14, 25-17 என்ற புள்ளிக் கணக்கில் வெற்றி பெற்றது. ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டப்பிரிவில் விஷால் தங்கப்பதக்கத்தையும், ராஜேஷ்குமார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேபாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். தெலங்கானாவில் கோடை வெயில் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு 16 பேர் உயிரிழந்தனர். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம்
2: 7 AM புதுச்சேரி.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
4: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ மனம் விரும்பதே. சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர், ஹலோ
6: அனைவருக்கும் இரவு வணக்கம்.
2: இரவு வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
6: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
2: சரி, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் சார்?
6: எனக்கு மதுரை படத்துல இருந்து
2: நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
6: நன்றி.

0: நேரம் 7:30. நேயர்கள் கேட்கவிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மனம் விரும்புதே.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: என்ன
0: பாட்டு வேணும்?
2: எனக்கு விண்ணுக்கு முன்னு மட்டத்துல இருந்து செம்பருத்தி பூ செலுத்த அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: அப்படியா, சரி கேக்கலாமா?
2: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. பாருங்க எவ்வளவு ஆர்வமா வந்து எவ்வளவு அழகா அவருக்கு பிடிச்ச பாட்டை வந்து கேட்டிருக்காங்க. சோ நீங்களுமே இந்த ஷோல பாட்டு கேட்கணும் அப்படின்னா சீக்கிரமா கால் பண்ணுங்க 2271760 and 2275230.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மேடம் விரும்பதே. நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர், ஹலோ ஹலோ ஹலோ சொல்லுங்க மேடம், நீங்க தான் சார் சொல்லணும். ரொம்ப நேரமா ஹலோ ஹலோன்ற, எங்க போனீங்கன்னே தெரியலையே.
1: நான் பாட்டு கேட்டது வள்ளியா? அந்த பாட்டு வள்ளியா?
0: நீங்க பாட்டு இப்ப கேளுங்க. உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க.
1: ஏழுமலை.
0: ஏழுமலை, என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: முத்தரசங்கப்பம்.
0: சரி, என்ன பாட்டு வேணும்?
1: எம்ஜிஆர் பாட்டு போடுங்க, அன்பே வானம், புதிய வானம், புதிய பூமி.
0: அப்படியா? சரி, ஓகே சார், போடலாம் சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
1: சரி,
0: ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். அண்ட் நேயர்களே.

ஷோல நீங்களும் உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2275230. ஸோ வெளியூர்ல இருந்து கால் பண்றவங்க 0413 அப்படின்ற கோட் நம்பரையும் சேர்த்து டைல் பண்ணுங்க.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ மனம் விரும்பதே. சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் ஓட்டிங்ல சுரேஷ் பேசுறேன் மேடம்.
1: ஓகே, சொல்லுங்க சுரேஷ், என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: படம் எல்லாம் சிறந்த கதவு.
1: சரி,
2: பாடல் வந்து வா வெண்ணிலா.

0: ஓகே, கதவு திறந்துருச்சா?
1: ஆ திறந்துருச்சு மேடம்.
0: திறந்துருச்சு. சரி, பாட்டு கேட்கலாமா? நீங்களும் உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டை இந்த ஷோல கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 and 2275230.

0: தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நேயர்களே, சைபாலின் இன்னொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்புதே சோ நேயர்கள் அவங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டு இருக்காங்க. சோ அடுத்து வரக்கூடிய நேயர், ஹலோ.
2: ஹலோ, வணக்கங்க.
1: வணக்கம், சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: இளவனா சுக்கோட்டையில இருந்து ராஜேந்திர மீன்.
1: ரொம்ப பவ்யமா ரொம்ப அமைதியா பேசுறீங்களே, நீங்க எப்படிதானா சார்? என்ன பாட்டு வேணும்?
2: நினைவு சின்னம் படுத்துறது வைகாசி மாசம் ஒரு பாட்டு.
1: அப்படியா, அது ஒரு பாட்டு தான்? இது என்ன சிச்சுவேஷன் சாங்க, வைகாசி மாசம்ன்றதுனால?
2: இல்ல மேடம், பாட்டு கேட்கலாம்னு சொல்லுங்க.
1: அப்படியா, சரி, ஓகே, தேங்க்யூ சார்.
2: நன்றி
1: நன்றி. சோ இந்த ஷோல நீங்க உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும் அப்படின்னா சீக்கிரமா கால் பண்ணுங்க 2271717.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்பதே சோ நேயர்களை அவங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சோ அடுத்து வரக்கூடிய நேயர், ஹலோ.
1: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: இளவனா, சுக்கோட்டையில இருந்து ராஜேந்திர மீனா.
0: ரொம்ப பவ்யமா ரொம்ப அமைதியா பேசுறீங்களே, நீங்க எப்படிதானா சார்?
1: வைகாசி
0: மாசம்
1: நன்றி.
0: சீக்கிரமா கால் பண்ணுங்க 2271760 and 2275230.

0: வரும் வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட்டு ரெண்டு வாழை மரம் கட்ட போறேண்டி, ரெண்டு வாழை மரம் கட்ட போறேண்டி.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ மனம் விரும்பதே. சோ இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியோட நிறைவா வரக்கூடிய நேயர், ஹலோ.
3: ஹலோ, வணக்கம் மேம், நலமா இருக்கீங்களா?
2: ரொம்ப நலமா இருக்கேன். இவ்ளோ நல்லா எல்லாம் விசாரிக்கிறீங்க, பேர சொல்லுங்க பாக்கலாம்.
3: ஜெயா மேம்.
2: ஓகே ஜெயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன் மேம்.
2: சூப்பரா இருக்கீங்க, வெரி குட். சரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
3: படம் இந்தியன் மேம், பாடல் டெலிபோன்
2: வேணும். ஆமா, சிரிக்கிறது வந்து ஜெயா தான்.
3: ஆமா மேம்.
2: சரி ஓகேவா, பாட்டு கேட்கலாம். தேங்க்யூ.
3: Thank you, ma'am.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மனம் விரும்புதே.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளும் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகளை ஒன்றிணைந்து எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று புதுடெல்லியில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சரும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருமான திரு மார்க்கோ ரூபியோவை சந்தித்தார். வெளியுறவு அமைச்சகம் தனது சமூக ஊடக பதிவில், இச்சந்திப்பின் போது பாதுகாப்பு, இராணுவம் மற்றும் டிரஸ்ட் முன்னெடுப்பு உள்ளிட்ட தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஆகிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று வர்த்தக தலைவர்களின் தூதுக்குழுவுடன் 3 நாள் பயணமாக நாளை கனடா செல்கிறார். வர்த்தகம், முதலீடு மற்றும் பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை மேம்படுத்துவதற்காக திரு கோயல் ஒட்டாவா மற்றும் டொரண்டோவில் இருதரப்பு சந்திப்புகளை மேற்கொள்வார் என்று வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பணியாளர் தேர்வு ஆணையத்தின் குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வுகள் இன்று நடைபெற்றன. 933 காலி பணியிடங்களுக்கான இத்தேர்வை நாடு முழுவதிலும் இருந்து சுமார் 549,000 மேற்பட்டோர் எழுதினர். IPL T20 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்று 7:30 தொடங்கிய ஆட்டத்தில் டாஸ் வென்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளது. முதலில் ஆடும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சற்று முன் வரை 4.3 ஒரு விக்கெட் இழப்பிற்கு 40 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக இன்று மும்பையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணான்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள். நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் மியூசிக் பை த பே, வெஸ்டர்ன் மியூசிக், சென்னை அஞ்சல்.

வெல்கம் பேக் எவ்ரி ஒன். த டைம் இஸ் 8:05 ஆன் த கிளாக் அண்ட் யூ டியூன்ட் இன் டு மியூசிக் பை த பே த வெஸ்டர்ன் மியூசிக் ஷோ ஆன் எஃப்எம் ரெயின்போ 101.4 சென்னை அண்ட் 102.8 புதுச்சேரி. Marking one of my last shows on air, we'll be diving into my playlist and coming up with amazing songs that we've been listening to for the past 1.5 years along with me. And starting off today's show on Music by the Bay, we have Michael Jackson's Wanna Be Starting Something from his 1982 album Thriller. Back to MJ, because you can never have too much of him, right? So this is the explosive opening track from the biggest album of all time and 1982's Thriller, guys. And that Mama Say Mama Sa chant at the end is just legendary. That complex pop shows exactly why he set the standard. So here's MJ's Wanna Be Starting Something.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த இதமான இரவு நேரத்தில் தேனினும் இனிமையான பாடல்களோட தேன் சந்ததே வானம் நிகழ்ச்சியில நான் ஆனந்தி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் தேவா இசையமைத்து கே எஸ் சித்ரா பாடியது நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாமா?

தேன் சந்ததே வானம் நிகழ்ச்சியில அடுத்த பாட்டை கேட்கலாமா? ஏ ஆர் ரஹ்மான் இசையில ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் ஜீன்ஸ் படத்திலிருந்து.

0: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேயர்களே, இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் விடுத்துள்ள அறிவிப்பு, பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் 2026 விருதிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் என்பது 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் சிறப்பான சாதனைகளை கௌரவிக்கும் ஒரு பெருமைக்குரிய தேசிய விருதாகும். 31/7/2026 நிலவரப்படி வயது கணக்கிடப்படும். இந்த விருது வீரத்திறன், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் துறைகளில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்றது. பரிந்துரைகள் அல்லது விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலம் மட்டும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கான ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் awards.gov.in. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கடைசி தேதி 31 ஜூலை 2026. பரிந்துரைகளை அனுப்பும்போது கவனிக்க வேண்டியவை: பரிந்துரைக்கப்படும் குழந்தைகள் தேசிய அளவிலான விருதிற்கு மிகவும் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். திறமையான குழந்தைகளை அடையாளம் காணும் பணியில் குறிப்பாக பெண்கள், பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய பிரிவுகள், SC/ST, மாற்றுத்திறனாளிகள் பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும்.

0: காட்சி அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: 9:35 FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்த தேவானம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் டி ராஜேந்தர் இசையமைத்த SP பாலசுப்ரமணியம், சுஜாதா பாடியது, மோனிஷா என் மோனோலிசா திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.
5: ஹலோ, மோனிஷா ஹியர், ஹூ இஸ் காலிங்?

நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். 9:45 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சந்த தேவானம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

சிந்ததி வானம்தான் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல அடுத்ததா தேவா இசையமைத்து ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் மகாநதி சோபனா பாடிய பாடல் கண்ணெதிரி தோன்றினால் திரைப்படத்திலிருந்து கேட்கலாமா?

9:55 44 ஆகுது. தேன்சந்து தேவானம் நிகழ்ச்சியில அடுத்ததா தேவா இசையமைத்து ஹரிஹரன் பாடிய பாடல் கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து ஹரிஹரன் சுஜாதா பாடியது. பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

10:12 ஆகுது. எஃப்எம் ரெயின்போல தேன் சந்த தேவானம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து ஹரிஹரன் ஸ்வர்ணலதா பாடியது. ரங்கிலா திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: நேயர்களே, நேரம் 10:30. தொடர்வது பிரசார் பாரதியின் முன்னாள் துணை தலைமை இயக்குநர் மித்தாலி சாட்டர்ஜி அவர்கள் பங்கேற்கும் த ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் நிகழ்ச்சி.
1: இஸ் காரியக்ரம் கே பிராயோஜக் ஹே பென்ஷன் நிதி விநியாமக் ஔர் விகாஸ் பிராதிகரண் PFRDA ஔர் ஸ்வாஸ்திய எவம் பரிவார் கல்யாண் மந்த்ராலய் பாரத் சர்க்கார்.
2: யே ஆகாஷ்வாணி ஹே ஔர் ஆப் சுன் ரஹே ஹே த ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட்.
3: सबके लिए सामाजिक सुरक्षा अटल पेंशन योजना मोदी जी का संकल्प.
4: योजना उन नौजवानों के लिए है ताकि आप जब 60 साल के होंगे आपको कभी किसी के सहारे की जरूरत न पड़े, आप अपना बुढ़ापा भी गौरव के साथ बिता सको.
5: अब तक इस योजना से 8,85,00,000 से अधिक लाभार्थी जुड़ चुके हैं. अगर आप भी 18 से 40 साल की उम्र के हैं तो मासिक अटल पेंशन सहित 3 गारंटीड फायदों के लिए अपनी बैंक शाखा से संपर्क करें.

0: इस कार्यक्रम के प्रायोजक थे पेंशन निधि विनियामक और विकास प्राधिकरण PFRDA और स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय भारत सरकार।
1: अभी आप सुन रहे थे द आकाशवाणी पॉडकास्ट। ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र में रिकॉर्ड किया गया और दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
2: நேயர்களே, கேட்ட இந்நிகழ்ச்சி முன்னதாக இன்றிரவு 9 மணிக்கு ஆகாஷ்வாணி டெல்லி ஒலிபரப்பியதின் ஒளிப்பதிவு.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. மழையை பாதுகாப்போம் வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் ஏ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சிறுதானிய பயிர்களில் கேழ்வரகு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறுகிறது. பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமையில் விளையாட்டுக்களம். வாலிபால் விளையாட்டு குறித்து புதுச்சேரி உடற்கல்வி ஆசிரியர் டி நாராயணன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன். 7:25 நலமாய் வாழ சிறு வயதினருக்கு வரும் உயர் ரத்த அழுத்தம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, காலை 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜோஸ்வின். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். ஒன்பது இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம் பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனா திட்டம் குறித்த சித்திரம் எழுதியவர் ஆர் சாமுண்டீஸ்வரன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக். நண்பகல் 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே இதில் குக்கரி ஷோ. பிற்பகல் 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர், இது மரு மற்றும் அதன் சிகிச்சை முறைகள் குறித்த இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன தோல் மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் எம் சரிதா அவர்களுடன் நேர்முகம். 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஷி பாரதி தேவி. 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும் மற்றும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை என்றல். 9:15 செய்திச் சுடர் சென்னை என்றல். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். இரவு 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00, 8:00, 9:00, 10:00, 11:00, 12:00, 1:00, 7:00 மற்றும் 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 மதியம் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். நேயர்களே, 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் சில. நாளை மாலை 5:00 நமது இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறவிருக்கும் குடிமை முதலீடு

0: conditions over East Uttar Pradesh, East Madhya Pradesh and Vidarbha for tomorrow. At the Asian Under-23 Wrestling Championships, Indian grapplers continued their impressive run, securing 3 gold, 2 silver and 3 bronze medals in Vietnam's Da Nang today. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 11:10. நேயர்களே, புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.

ஸோ எஃப்எம் ஸ்டூடியோ டைம் டெஸ்டிங் 5 hours 0 minutes 25 seconds 27 28 29

ஸ்டுடியோ டைம் டெஸ்டிங் 5 hours 4 minutes 31 32 33 34 சார்

சார், எஃப்எம் ஸ்டூடியோ டெஸ்டிங், 5 hours 8 minutes, 28, 29, 30, 33, 34, 35, 36. சார், கேட்குதா? ஃபைவ் ஹவர்ஸ் 8 minutes, 46, 47. ஃபைவ் ஹவர்ஸ் 8 minutes, 9 minutes, 1, 2, 3, 4.

ஸோ எஃப்எம் ஸ்டூடியோ டைம் டெஸ்டிங் 5 hours 14 minutes 20 21 22 23 24